0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
3: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
4: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
5: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம் இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
4: ஆதி சூடி, ஹலோ எஃப்எம் 106.4
6: பக்தி மாலை சுபவேளை.
7: ஒரு பொருளுக்கு இரண்டு விதமான தன்மைகள் இருக்கின்றன. ஒன்று பொருளுக்கான தன்மை, இன்னொன்று மதிப்பு. உதாரணத்திற்கு, கடும் கோடை காலத்திலே நீங்கள் ரொம்ப வறட்சியான ஒரு கோவிலுக்கு செல்லுகின்றீர்கள். உங்களிடத்திலே காரிலே ஒரே ஒரு பாட்டில் தண்ணீர் மட்டும்தான் இருக்கின்றது. நீங்கள் கோவிலை தரிசித்து முடித்துவிட்டு தாகத்தினால் பீடிக்கப்பட்டு காருக்கு வந்ததுமே அந்த பாட்டில் தண்ணீரை எடுத்து குடிக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள். ஏற்கனவே வந்தவர்கள் எல்லாம் குடித்து முடித்துவிட்டு ஒரு மூடி அளவே அதில் தண்ணீர் வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் குடிக்கலாம் என்று நினைக்கும் போது உங்கள் அன்புக்குரிய மகளோ அல்லது அன்னையோ அல்லது மனைவியோ, ஐயோ எனக்கும் தாகமாக இருக்கிறது என்கிறார். இப்போது அந்த ஒரு மூடி அளவே உள்ள தண்ணீர் தான் எப்போதும் போல நமக்கு சௌஜன்யமாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான். ஆனால் அந்த வேளையிலே அந்த ஒரு மூடி தண்ணீரின் மதிப்பு எவ்வளவு உயர்வாக இருக்கின்றது. அதனால் தான் சொன்னேன், எப்போதுமே ஒரு பொருளுக்கு இரண்டு விதமான தன்மை உண்டு என்று. கோடிக்கணக்கிலே வியாபாரம் ஆகின்றது இந்த மண்ணிலே வார்க்கக்கூடிய சிலைகள் எல்லாம். இந்த சிலையை கடத்தி விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் அதெல்லாம் வெறுமனே பொருள். அதிலே அழகு இருக்கும், லாவண்யம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கோவில்களிலே வைத்து வணங்கக்கூடிய, வழிபடக்கூடிய நமக்குத்தானே அதனுடைய மதிப்பு தெரியும். அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு செல்லப்பட்ட 657 பழங்கால சிலைகள் மீண்டும் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே நடன நிலையிலே ஆடும் விநாயகருடைய ஒரு சிலை, ஒரு அம்பாளுடைய சிலை, இதெல்லாம் கூட இருக்கின்றது. சொன்னேன் அல்லவா, அந்த சிலைகளின் மதிப்பறிந்தவர்கள் நாம். ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்படும் போது அவற்றுக்கான வழிபாடுகளை செய்கின்றோம். தேவார திருப்பதிகங்களிலே கோவில்கள் பற்றி, அங்கிருக்கும் மூல மூர்த்தங்கள் பற்றி, அவற்றுக்கான திருநாமம் பற்றி பாடப்பட்டிருப்பதிலே அவையெல்லாம் ஒரு வரலாற்று ஆவணங்கள் போலல்லவா இருக்கின்றது. நாளும் அந்த பக்தி சிறப்புகளை நீங்கள் இருக்குமிடம் தேடி வந்து சொல்லும். இது ஹலோ எஃப்எம் ஆதிசூடி, உங்களோடு உங்களின் நண்பர்கனிய ஜெயராம்.
8: சிந்தனை செய்மனமே,
9: செயல்கள் சிறக்கும் தினமே.
8: ஆதிசூடி ஹலோ எஃப்எம்.
7: எடுத்த காரியத்திலே வெற்றி தரக்கூடிய சுந்தரருடைய ஒரு தேவார பாட்டு. இறைவனையே கேள்வி கேட்கின்றார், என்னத்துக்கையா இங்கு வந்து உட்கார்ந்தீர், என்னத்துக்கையா இங்கு வந்து அமர்ந்திருந்தீர் என்று கேட்பது போல. நண்பன் அல்லவா, அந்த உரிமை இருக்கத்தானே செய்யும். கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி, திடுகு மொட்டன குத்தி குறை கொண்டாரலைக்குமிடம், முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய், இடுகு நுண்ணிடை மங்கை தன்னுடும் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே என்று சுந்தரர் பாடும் தேவார பாட்டு. தமிழிலே பாடப்பட்ட பதிகங்கள், அவற்றுக்கான சிறப்பு, நல்ல குறிப்புகளாய் இந்த சித்திரை மாதத்திலும் ஹலோ எஃப்எம் ஆதிசூடியில்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி
2: முதல் தரிசனம் ஆதிசூடி.
3: நேற்று நீட் தேர்வு. தேர்வறைகள் தேர்வெழுத சென்றோர் சில சுவாரஸ்யமான விஷயங்கள், அது பற்றிய செய்திகள் எல்லாம் இந்நாளின் பத்திரிகையிலே வந்திருக்கும். வேண்டாத தெய்வங்கள் எல்லாவற்றையும் வேண்டித்தான் தேர்வெழுத சென்றிருப்பார்கள் பிள்ளைகள். தேர்வு எழுதும் வரைதான் அது தேர்வெழுதும் மாணவனின் பொறுப்பு, பெற்றோரின் பொறுப்பு. தேர்வு முடிவுகளுக்காக ரொம்ப அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட அதே போலத்தானே எப்படி நீட் தேர்வு நேற்று மாணவர்களை பரபரப்புக்குள்ளாக்கியதோ அது போலத்தானே இந்நாளின் தேர்தல் முடிவுகள் தேர்வெழுதி காத்திருக்கும் ஒரு மாணவனின் மனோநிலையிலே காத்திருக்கும் வேட்பாளர்கள், நாடே ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற ஆர்வத்தோடு காத்திருக்கின்றது. ஹலோ எஃப்எம்மிலும் இந்நாள் 8 மணி தொடங்கி சிறப்பு ஒலி தொகுப்புகள் இருக்கின்றன. பிரார்த்தனை இறைவனையும் நம்மையும் ஒன்றிணைக்கின்றது. அவரவருக்கு தேவைகள் வேறுபடுகின்றன. இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. நமக்கெது சிறந்ததோ அதை இறைவன் நமக்கு அருளி செய்கின்றான் என்ற பக்குவ நிலை, அதற்கான பக்தி கருத்துக்கள் தினம் ஒலிக்கும் ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடி. லோகா சமஸ்தா சுகினோபவந்து, எல்லோரும் என்புற்றிருக்க வேண்டும். மகாமிருத்துஞ்சய மந்திரம் ஓம் திரம்பகம் மிஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்கம் இவ மந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத். எல்லோருக்கும் ஆரோக்கியமான உடல்நிலை, எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி, இறையருள் மிகுந்திருக்க வேண்டும். இந்த பொதுப்படையான பிரார்த்தனையோடு ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனை, மனம் வெந்து நொந்து எழுதியிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு திருநங்கை. ஆம், அவருடைய பெயர் மட்டும் வேண்டாம் என்றிருக்கின்றார். எங்கள் வீட்டிலே நாங்கள் இரு பிள்ளைகளாக பிறந்தோம். இருவரையும் பெற்றோர் நன்றாக படிக்க வைத்தார்கள். ஆனால் ஒரு பருவ வயதிலே எனக்குள்ளே நிகழ்ந்த மாற்றம் காரணமாக நான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். திருநங்கையாக மாறிவிட்டேன். என் பெயரையும் நான் மாற்றிக்கொண்டு விட்டேன். உலகத்திலே வேறு யாரும் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் பெற்றோர் அங்கீகரிப்பார்களே என்ற நம்பிக்கையோடு என் வீட்டிற்கு வந்தேன். அதற்குள்ளாக ஒரு குற்றச்செயல் செய்து என்னுடைய மூத்த அண்ணன் சிறையில் இருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்தவர். தவறு செய்து சிறை சென்று வீட்டுக்கு வந்த அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்ட எங்கள் பெற்றோர் என்னை மட்டும் என்னவோ ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்றார்களே, நான் என்ன அப்படி தவறு செய்தேன் என்ற இந்த பிள்ளையினுடைய கேள்வி. சமூகம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் சொல்லும் முதல் காரணம் சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், நம் சொந்தக்காரர்கள் என்ன பேசுவார்கள் என்றுதானே பேசுவார்கள். ஆக இதிலே பெற்றோருக்கும் மட்டும் பங்கில்லை, இந்த குற்றத்திலே சமூகத்துக்கும் பங்கிருக்கின்றது. படித்து நல்ல வேலையில் இருக்கும் என்னை என் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுவிட்டு ஒரு கேள்வி. ஆண்டவனை அர்த்தநாரீஸ்வர கோலம் என்றால் கையெடுத்து கும்பிடும் இந்த உலகம் ஏன் என்னை நிராகரிக்க வேண்டும் என் பெற்றோர்? பதில் சொல்ல முடியாத கேள்வி. அவரவர் மன மாற்றத்தினாலேயே நல்ல மாற்றம் நிகழும் அல்லவா? இறையருள் மிகுந்திருக்க இந்நன்னாளிலே நாமும் பிரார்த்தனை செய்வோமா?

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோடு இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஒரு ஆஃபர்.
4: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
3: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
4: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
5: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம் இணைந்து வழங்குவோர் தீபம் அகரபத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
2: அதிகாலை சுபவேளை. ஹலோ எஃப்எம் 106.4.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4
1: ஆத்திசூடி.
2: ஆத்திசூடி
3: அதிகாலை வசந்தம்.
4: தேர்தல் முடிவுகள் 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கை, தொகுதி வாரியாக விஷயங்கள் ஒவ்வொன்றாக தெரிய தொடங்கிவிடும். மக்கள் தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு சாமானியனின் சக்தி என்ன என்பதை விளக்கும் ஒரு நிகழ்வு, ஒரு திருவிழா இந்த தேர்தல். இந்த நேரத்திலும் தேர்தல் ஆணையத்தை மனம் திறந்து பாராட்டத்தான் வேண்டும். ஆத்திசூடியின் அருள் பூங்கொத்து நிச்சயம் உண்டு. வெற்றி பெற்றோர் மக்களை ஆளப்போகிறோம் என்ற உணர்வோடு அணுகாமல், மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று அணுகும் போது மாற்றம் நிகழும் அல்லவா? நம் ஜனநாயகம் வாழ்க. இன்று 8 மணி தொடங்கி ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஹலோ எஃப்எம்மிலும் தேர்தல் முடிவுகள் சிறப்புகள் உண்டு. நினைவுபடுத்தி இருக்கின்றது இந்நாளின் ஆத்திசூடி. பிறந்திருக்கும் இந்நாள் ஒரு பொன் நாள். மே மாதத்தின் 4ஆம் நாள் திங்கட்கிழமை என்று. இந்த நாள் எப்படி? 12 ராசிகளுக்கான இன்றைக்கான பலன்களோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம்.
5: ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நற்பலன்களை பெறும் 4 ராசிகள் கடகம், கன்னி, தனுசு, கும்பம். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இதயம் மகிழும் நாள். புதிய தொழிலுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். உறவினர் உதவி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பணபரவும் திருப்திகரமாகவே இருக்கிறது. உங்களுக்குரிய ஸ்டேன்கள் 3-8 அதிர்ஷ்ட வண்ணம் நீளம். இன்று மத்தியமான பலன்களை பெறும் 4 ராசிகள் மேஷம், மிதுனம், துலாம், விருச்சிகம். உற்சாகத்தோடு செயல்படும் நாள். வாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 5-9 அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை. இன்று வழிபாட்டு மூலமே வளர்ச்சி காண வேண்டிய ராசிகள் ரிஷபம், சிம்மம், மகரம், மீனம். பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய சூழல் அமையும். வரவை காட்டிலும் செலவு கூடும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 1-7 அதிர்ஷ்ட வண்ணம் சிவப்பு.
2: சோலை தின்றல்,
1: காலை பொழுது,
2: குளிர் நீரோடை,
1: கோடை மழை.
2: ஆத்திசூடி ஹலோ எஃப்எம்மில். ஹலோ எஃப்எம்மில்
4: நம் சென்னைக்காரர்களை பொறுத்தவரை மீசை பெருமாள் நம் பார்த்த சாரதி. ஆசை தீர தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா ஒரு 10 நாள் பெருவிழாதான். தினம்தோறும் பல்வேறு வாகனங்களிலே வீதி உலா வரக்கூடிய சிறப்பு. நேற்று மாணவர்கள் எல்லாம் நீட் தேர்வு என்று கொண்டாடி கொண்டிருக்க, பெருமாள் பக்தர்கள் எல்லாம் நேற்றைய கருட சேவை பற்றி சிலாகித்துக் கொண்டிருப்பார்கள். தேரோட்டம் வரும் 7ஆம் தேதி இருக்கின்றது. நாளும் பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஹலோ எஃப்எம் ஆத்திசூடியே.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி
2: அருள்மொழியும் திருவருளும்.
3: இன்று முதல் கத்திரி வெயில் தொடங்குகிறதாம். அப்ப இதுவரை என்ன நிலவா அடித்துக் கொண்டிருந்தது என்ன ஜெயராம் இப்படி சொல்லுகிறீர்கள் என்றால், நாட்காட்டியில் இருப்பதை நம் சாஸ்திரம் கணித்து தந்திருப்பதை நான் சொன்னேன். எந்த வெயில் என்றாலும் சரி, மழை என்றாலும் சரி, இந்த நடுத்தர வர்க்கம் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றது. இந்த கோடை காலத்தில் வீட்டிற்குள் சென்றாலே ஏசி போடப்படாத வீடு என்றால் ஃபேன்கள் எனவோ வெக்கை காத்த எப்படி இறக்குகின்றது. அதிலும் மொட்டை மாடி பொருந்திய வீடுகள் என்றால் கேட்கவே வேண்டாம். உண்மைதான், நடுத்தர வர்க்கம் கொஞ்சம் பாவம் தான். ஒன்று குடித்தனத்தில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள், ரொம்ப பரம ஏழைகள் என்று எடுத்துக் கொள்ளுங்களேன். வீடற்றவர்கள் தெருவிலே காத்தாட தூங்கிக் கொள்ளலாம். வசதி படைத்தோர் நல்ல ஏசி வீடு முழுக்க ஏசி போட்டுவிட்டு தூங்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த நடுத்தரம் தான் லோன் போட்டு வீட்டை கட்டிவிட்டு ஃபேனை போட்டு வைத்திருப்பார்கள். ஃபேன் ஓடினாலும் வியர்த்து வடியும். இந்த புழுக்கத்தோடு கடக்க வேண்டிய கோடை காலம். இந்த கோடை காலத்திற்கேற்ற உணவு முறைகள், வாழ்க்கை முறை அதை கை கொள்ளும் போது இந்த சீதோஷணத்தையும் நாம் எதிர்கொண்டு விடலாம். அதற்காகத்தான் கோடை கால காற்று என்று வானொலி மூலம் தென்றல் வீச தினம் சிறப்புகள் ஒலிக்கின்றது. ஹலோ எஃப்எம். இன்றைய நட்சத்திரப்படி நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகளோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம்.
4: இன்று 4/5/2026 திங்கள் கிழமை, அனுசம் நட்சத்திரம், காலை 9:32 வரை பிறகு கேட்டேன். இன்றைக்கு அக்கின் நட்சத்திர தொடுப்பு ஆரம்பம். இன்று முதல் அக்கின் நட்சத்திரம் நிறைவு நாள் வரை புது முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக இன்று வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் அம்பிகையை வழிபட வேண்டுமாம். பங்கையை செல்வி அம்பிகையின் பாதம் பணிந்து வழிபடுவோம். பாதம் பணிந்து வழிபட்டால் பாவை அவளின் அருளாலே சாதனை நிகழ்த்தும் வாழ்வமையும். சரித்திரத்தினிலும் நாம் இடம்பெறலாம். வேதவல்லி ஆனவளை, வியக்கும் வாழ்வை தருபவளை, நாத ஒலியில் மகிழ்பவளை, நம்பிக்கையோடு வழிபடுவோம் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கும் அம்பிகையை இன்று நாம் கொண்டாடினால் நம் வாழ்க்கை நலமாக

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
3: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம் இணைந்து வழங்குவோர் தீபம் அகரபத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி.
4: ஆதி சூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. ஆதி சூடி
3: ஆண்டவனை உணரும் வழி.
5: ஒவ்வொரு இடத்தில் தொடர்ந்து சந்திப்பவர்களுக்கிடையே மலரக்கூடிய நட்புக்கு ஒவ்வொரு விதமான பெயர் இருக்கின்றது. கடிதம் எழுதி அல்லது புத்தகம் வாசித்து ஒரு நட்பு உருவானால் பேனா நட்பு என்றதற்கு பெயர் இருக்கின்றது. தினந்தோறும் ஒரே ரயில் பயணம், ஒரே மார்க்கத்திலே பயணிப்போர் முதல் நாளிலே லேசாக பார்த்து, பிறகு லேசாக இதழோரம் சிரித்து, பிறகு நலம் விசாரித்து, பிறகு அவர் வரவில்லை என்றால் இவர் காத்திருந்து என்றெல்லாம் ரயில் ஸ்நேகம் உருவாகும், உண்டா இல்லையா? சரி, இப்படி பெயர் வைத்திருக்கின்றோமே, இந்த நட்புக்கு என்ன பெயர் வைப்பது? மருத்துவமனையிலே குடும்ப உறுப்பினர் ஒருவர் சிகிச்சை பெறுகிறார் என்றால் அவரை பார்த்துக் கொள்வதற்காக அம்மாவோ அல்லது பிள்ளைகளோ வருகின்றார்கள். இதே போல மற்றொரு நோயாளியின் குடும்பத்தினரும் வருவார்கள் அல்லவா, அவர்களுக்கிடையே உருவாகின்றதே ஒரு நட்பு. அந்த வசதி குறைவான இடத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி, ஒருவருக்கொருவர் அக்கறைப்பட்டு, ஒருவர் மீதான அன்பை அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நட்பும் ரொம்ப தூய்மையானதுதான். அன்பின் மிகுதியிலே நிகழக்கூடிய உரையாடல் அல்லவா அப்படி. அவர்கள் பேசிக் கொள்ளும் போது நிறைய குடும்ப கதைகள் பேசுவார்கள். ஒரு பொருள் தொலைந்து போனது பற்றி பேசும் போது பெரியவர் ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னார், பாடுபட்டு சேர்த்த காசு பாழாய் போகாது, வியர்வை சிந்தி உழைச்ச காசு வீணா போகாது என்றார். இதென்ன வெறுமனே இசையாக சொல்லப்பட்ட சொல்லா என்றால் உண்மைதான். அதை உண்மை என்று நிரூபிப்பதற்கும் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றது. நம் கேரள மாநிலம் கொல்லம் அருகே சவரா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீட்டிலே கணவருக்கு தெரியாமல் ஒரு 6 பவுன் நகை, வளையல், கம்மல் என்று போன்ற பொருட்களை புத்தகத்திற்கிடையே வைத்திருக்கின்றார். ஒரு நாள் கல்யாணம் காட்சிக்கு செல்லலாம் என்று தேடிய போது அப்போதுதான் கண்டறிந்திருக்கின்றார், இந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த இடத்தில் இல்லை. கணவரிடத்திலே கேட்ட போது பழைய புத்தக கடைக்கு போட்டு விட்டேனே என்றதும் குடும்பமே சேர்ந்து அந்த கடைக்கு போக, அங்கிருந்த அந்த பொருள் இன்னொரு கடைக்கு மாற, அங்கே மலை போல குவித்து வைக்கப்பட்டிருந்தனவாம் புத்தகங்கள் எல்லாம். அதிலே எப்படியோ ஒரு நாள் முழுக்க தேடி கடைசியில அந்த பொருளை கண்டடைந்தது அந்த குடும்பம். அப்போது சொன்ன வார்த்தையை கொஞ்சம் இந்த இடத்தில் நினைத்து பாருங்கள், பாடுபட்டு சேர்த்த காசு என்றால் அது பாழாய் போகாது, வேர்வை சிந்தி உழைத்த காசு என்றால் அது வீணா போகாது என்பதை மெய்ப்பிக்கும் சம்பவம் அல்லவா. நாளும் இதுபோல அருளும் பொருளும் நிறைந்த அற்புத கருத்துக்கள் ஒலிக்கும் ஹலோ எஃப்எம் ஆதிசூடி. உங்களோட உங்களை நண்பர்கனிய ஜெயராஜ்.
6: தெய்வத்தமிழ் மொழியும் தமிழர் வாழ்வும்
4: சித்திரை மாத சிறப்பு ஆத்திசூடி சங்கே முழங்கு.
5: எல்லாம் அவன் செயல், எனையாளும் ஈசன் செயல் என்று அவ்வை பாடிய ஒரு நல்வழிபாட்டு, ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும், எனையாளும் ஈசன் செயல் என்கிறாள். ஒரு பொருளை வேண்டும் என்று நினைத்தால் அது கிடைக்காமல் வேறு கிடைக்கலாம், அல்லது அதுதான் வந்து சேர வேண்டும் என்று விதி இருந்தால் அது கூட கிடைக்கும். நினைக்காத ஒன்று நமக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம், எல்லாம் இறைவன் செயல். மனித விருப்பத்திலே இங்கு ஒன்றுமே இல்லை, இறைவனின் விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும் என்கிறாள் அருளில் மூத்த அவ்வை. என்னவோ இன்று ஒலித்த இந்த அவ்வையின் பாட்டுக்கும் இந்நாள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் இந்நாளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல தெரிகின்றது அல்லவா? இன்னும் இன்னும் அருள் சிறப்புகள் ஒலிக்கும், அதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள் ஆத்திசூடியுடன்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஆதிசூடி ஹலோ எஃப்எம் 106.4
2: பக்தி மாலை சுபவேளை.
3: விரும்பியோ விரும்பாமலோ இப்போது சமீபத்திலே ஒரு பழக்கம் ரொம்ப அதிகரித்து இருக்கின்றது, எதையும் உடனே செல்போனிலே படம் பிடித்துக் கொள்வது. தெய்வங்கள் சப்பரங்களிலே எழுந்தருளி செய்யும் போதும் பார்த்து வணங்குவதை விட்டு, இரு கை கூப்பி சேவிப்பதை விட்டுவிட்டு, இப்படி எல்லோரும் செல்போனில படம் பிடிக்கிறேன் படம் பிடிக்கிறேன் என்று மேலே சப்பரத்திலிருந்து பார்த்தால் ஒருவேளை செல்போன்களாகத்தான் தெரியும் என்று நினைக்கின்றேன். சரி, இப்படி சப்பரங்களில் பவரி வரக்கூடிய இந்த திருவிழா சிறப்புகளை படம் பிடிக்கிறார்கள் என்றால், கருவறையின் மூலமூர்த்திகளையும் இப்படி படம் பிடிக்க தொடங்கிவிட்டார்களே. சபரிமலை சன்னிதானத்தை இப்படி ஒரு மனிதர் புகைப்படம் எடுத்திருக்கின்றார் போல. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றல்லவா? தெய்வங்கள், தெய்வ ரூபங்கள், திருமேனிகள், சப்பரங்கள், தெய்வ வழிபாடு, இதிலெல்லாம் எந்தவித சமரசமும் இல்லாமல் அதை நாம் உறுதியோடு கடைபிடிக்கத்தானே வேண்டும். கடைசியில கொஞ்சம் சப்பரத்தை நிறுத்துங்கள், ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் என்று காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை போல. நாளும் அந்த பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடியில் உங்களோடு உங்களின் அன்பிற்கினிய ஜெயராம்.
1: எண்களும் தெய்வீக எண்ணங்களும் ஆதிசூடி,
2: ஆதிசூடி ஹலோ எஃப்எம்எல்.
3: இன்று ஆதிசூடியிலே ஒலித்த அரிதிலும் அரிதான ஒரு பிரார்த்தனை, திருநங்கை ஒருவருடைய பிரார்த்தனை. குற்றம் செய்து சிறைக்கு சென்று வந்த என்னுடைய அண்ணனை கூட என் பெற்றோர் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி நான் என்ன குற்றம் செய்தேன்? எனக்குள்ளே ஹார்மோன்களால் நிகழ்ந்த அதற்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? உலகமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் என் பெற்றோர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? படித்து நல்ல வேலையில் இருக்கும் என்னை பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவருடைய அந்த உளப்பூர்வமான பிரார்த்தனை. பொதுவாக திருநங்கைகளை ஒரு எண்ணோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுவார்கள், எதையுமே இந்த மனித மனம் அரைகுறையாக புரிந்து கொண்டு அரைகுறையாக செயல்படுத்திவிடும். அப்படித்தான் உடல் உறுப்புகளை எல்லாம் திட்டுவதற்கு பயன்படுத்துவது. அதிலே இந்த எண்ணிலே ஒரு எண்ணை குறிப்பிட்டு சொல்லுவார்கள், பேர் அதிசயமான எண் என்பதனால் அதற்கு அப்பேற்பட்ட சிறப்பு. அதை இழித்து சொல்லுவதற்கும் பழித்து சொல்லுவதற்கும் கேலி சொல்லுவதற்கும் அந்த எண்ணை பயன்படுத்துவது மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இலக்கம் 9 என்ற எண்ணுக்கான அருள் சிறப்புகள், நவரத்தினங்கள் பற்றி சொன்னேன், நவசக்திகள் பற்றி சொன்னேன், நவரசங்கள் உண்டு, இன்பம், நகை, கருணை, கோபம், வீரம், பயம், அருவறுப்பு, அற்புதம், சாந்தம், இவையெல்லாம் நவரசங்கள். இந்த உலக இயக்கமே நவகிரகங்களின் கட்டுப்பாட்டில் தானே. கதிரவனே தலைவன், இன்னும் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சாயா கிரகங்கள், இன்னும் நவமணிகள் இருக்கின்றது. வேறு என்னென்ன 9 என்ற இலக்கத்திற்கான அருள் சிறப்பு? அனுப்புங்கள், மெயில் செய்யுங்கள் jayaram@halloofm.in என்பதே மின்னஞ்சல் முகவரி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி
2: முதல் தரிசனம் ஆதிசூடி.
3: அறிவுக்கு தெரிகின்றது, ஆனால் கோபத்திலே வார்த்தைகள் தடித்து விடுகின்றது. அதனால் எனக்கு அலுவலகத்திலும் வீட்டிலும் பல பிரச்சனைகள் என்று தயங்கி நிற்பவராம். தவறு என்று தெரிந்தும் மாற்றிக்கொள்ள முடியவில்லையே என்று குழம்பி நிற்பவரா? இந்நாளின் ஆதிசூடி கதையை தவறவிட்டு விட வேண்டாம். ஒரு குழந்தையாக தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்றோம். 3 மாத காலத்திலே முகம் தெரியும் என்பார்கள். 2 மாத காலத்திலே அழுகை குரலாக வெளிப்படுகின்றது. அதற்கு பிறகு ஓரெழுத்து ஒலிகள் ஒலிக்கின்றன. அதற்கு பிறகு 2 எழுத்து ஒலிகள் ஒலிக்கின்றன. 7 மாதம் தொடங்கி 12 மாதங்களுக்குள்ளாக கை அசைத்து பெயர் சொன்னால் திரும்புவது, சில வார்த்தைகளை சொல்ல முயற்சிப்பது என்ற மழலை பேச்சு. 2 வருடங்களுக்குள்ளாக முழுமையாக பேசத் தொடங்கியிருக்கும். 3 வருடங்களுக்குள்ளாக வார்த்தைகளை கோர்வைப்படுத்தி பேசத் தொடங்கும். இதுதானே இந்த பிள்ளையாக பிறந்து இந்த பேசுவதற்கான பருவ வளர்ச்சி. குழந்தையாக பிறந்ததும் நாம் பேசிவிடவில்லை. ஓராண்டாவது ஆக வேண்டும். அதிலும் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் வேகமாக பேசுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த பேச்சை வைத்துத்தான் இன்றைய கதை என்பதனால் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கின்றேன். ஒரு ஞானியை சந்தித்த ஒரு மனிதன் கேட்ட கேள்வி, அவருக்கு கிடைத்த அந்த விளக்கம் இந்நாளின் கதையாய். 7 மணியை தொடும் நேரம் ஆதிசூடி நிறைவு செய்ய போகின்றோம். பேசினாலே வம்பு வந்து விடுகின்றது, நான் என்ன செய்ய? இந்த கேள்வியோடு ஞானியை சந்தித்தான் ஒரு இளைஞன். வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி பேசினாலே வம்பு வருகின்றது. யாரிடத்தில் எப்படி பேசுவது என்று தெரியவில்லையே. உண்மைதான், பேசுவதற்கு ஓராண்டு எடுத்துக்கொள்ளும். நாம் எப்படி பேசுவது, எந்த இடத்துல என்ன வார்த்தை பிரயோகப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள ஆயுள் காலத்தை எடுத்துக் கொள்ளுகின்றோம். வயதான பிறகும் கூட பேச தெரியாமல் மற்றவரை புண்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை எத்தனை பேர்! அந்த ஞானி அருமையாய் சொன்னார். உண்மைதான், மனித இனத்திற்கு பேசத்தான் தெரியவில்லை. தாயினிடத்திலே அன்பாக பேசு, தந்தையினிடத்திலே பண்போடு பேசு, உனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரிடத்திலே அடக்கமாக பேசு. நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர்தான் உனக்கு ஆரம்ப பாடம் சொல்லிக் கொடுத்தவர். அடக்கமாக பேசு. குருவினிடத்திலே மௌன மொழியில் பேசு. தெய்வத்தினிடத்திலே கண்ணில் கண்ணீர் வழிய பேசு. உன் மனைவியினிடத்திலே உண்மையோடு பேசு. நீ பேசும் பேச்சில் உண்மை இருக்க வேண்டும், வேற எந்த அலங்காரமும் தேவையில்லை. அதே போல குழந்தைகளிடத்திலே ஆர்வத்தோடு பேசு. உறவினர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே பரிவோடும் உரிமையோடும் பேசு. உனக்கு மேல் அதிகாரியினிடத்திலே பணிவோடு பேசு. வியாபாரியினிடத்திலே கராராக பேசு. வாடிக்கையாளரிடத்திலே நாணயம் போல நேர்மையோடு பேசு. தொழிலாளரிடத்திலே மனிதநேயத்தோடு பேசு. முக்கியமாக அரசியல்வாதியினிடத்திலே ஜாகிரதையாக பேசு என்ற அந்த ஞானியின் சொல் வாரத்தொடக்க நாள் வளமையின் தொடக்கமாக இருக்கட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். உங்களின் அன்பிற்கு நீ ஜெயராம். மீண்டும் நாளை காலை உங்கள் அனைவரையும் சந்திக்கட்டுமா? நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே.

இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா.

சிறிது உயரும் பொழுது எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா நான்

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 7 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோடு இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
3: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
2: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
3: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 years old, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம் டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட
4: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் ப்ரோம்பேர்.
2: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ். சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
1: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: ஹலோ தமிழா, இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும், தலைமுறைகள் போற்றும்.

0: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலை கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, ஹிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
1: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
2: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
0: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே. சின்னதுரையன் கோ.

0: It's Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவில் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: குட் மார்னிங், ரைஸ் அண்ட் ஷைன். இது ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த நாள் உங்க வாழ்க்கையோட மிக மிக முக்கியமான நாளாக இருக்கிறது அப்படின்றத தான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும். ஆக்சுவலா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக தமிழகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தமிழகம்னு சொல்ல முடியாது, இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டாக இது மாறி இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அண்ட் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள், தமிழர்கள் எல்லாருமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான நாள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் பாதுகாப்பு பணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ட் இந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4,88,00,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே அதனுடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு April 23rd இது வரைக்கும் பொறுமை காத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இது. ஸோ என்னன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலெக்ஷன் அப்படின்னா எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்றது தான் நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஆனால் இப்போ எப்படின்னா நடுவில் கருத்து கணிப்புகள்லாம் வந்து இப்போ எந்த கருத்து கணிப்பு ஜெயிக்கும் அப்படின்ற லெவலுக்கு எல்லாருமே குழம்பிட்டாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த May 4th ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டான நாளாக தமிழகத்தில் மலர்ந்திருக்கிறது. ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த நாள் வந்து துவங்கட்டும், நல்லபடியாக செல்லட்டும், நல்லபடியாக முடியட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து ஒரு வேண்டுதலாக என் மனசில் இருக்கிற ஒரு ஆசையை சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே சொல்கிறோம், நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் ஒரு 4-5 தடவை கடந்த ஒரு 10 நாளில் 4-5 தடவை சொல்லிட்டேன், 11வது தடவையா இல்லை ஒரு 6வது 7வது தடவையாக கூட சொல்கிறேன். என்றைக்குமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை நம்மளுடைய கருத்துக்கு முரண்பட்டார்கள் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அந்த கருத்துக்கு தான் முரண்பட்டார்களே தவிர அவங்கக்கிட்ட நல்ல குவாலிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அப்படின்னு. ஸோ நம்ம எப்பயுமே லைஃப்பில் வளர வளர அரசியல் பேசிய நிறைய நண்பர்களை நம்ம இழப்போம். அரசியலை தாண்டி நிறைய நட்பு நமக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்றது தான் நான் எப்பவுமே ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் பார்க்கக்கூடிய பல அரசியல்வாதிகளும் கொள்கை ரீதியாக மோதினால் கூட அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம எதுக்கு நம்மளுடைய சுற்றமும் நட்பையும் லூஸ் பண்ணணும் அப்படின்னு. ரிசல்ட் எப்படி வந்தாலும், யாருக்கு ஃபேவரபுளாகவோ வந்தாலும், என்னத்துக்கு நடந்தாலும், நீங்கள் நினச்ச கட்சி வந்தோ வரலையோ, அண்ட் இது எது நடந்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்கள் இழக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ண முடியுமோ அதை தயவு செஞ்சு எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு காத்திருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன், வந்திருக்கேன். அடுத்தது பேக் டு பேக் 2 ARRahman பெஸ்ட் சாங்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. அடுத்த 3 மணி நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்க கூட பேச போறேன்னா உங்கள் மிஸ்டர் பாலாஜி.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த நாளில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக இன்றைய நாளில் என்ன அதிகாரத்துக்கான குறட்பாக்கள் உங்களுக்காக வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய டைம் இப்போ நமக்காக வந்துருச்சு. ஸோ உருத்தா கருத்தா திருக்குறளில் இன்றைக்கி என்ன அதிகாரத்துக்கான குறட்பாக்கள்?
2: ஒருத்தன் கூட பழகிறதுக்கு முன்னாடி அவனை பத்தி ஆராயறது எம்புட்டு முக்கியம். நல்லவங்களுடைய நட்பு எப்படி நல்வழிப்படுத்தும், கெட்டவங்களுடைய நட்பு எங்க கொண்டு போய் நிறுத்தும்னு வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காப்ல. யோ பஞ்சாயத்து, என்ன அதிகாரம்னு சொல்லு.
3: 80வது அதிகாரம் யா, நட்பாராய்தல்.
2: இந்த அதிகாரத்தை தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல கேட்க போறீங்க.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்குவோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.
5: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
6: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
7: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
8: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
9: தலைமுறை கடந்தாலும் தினத்தனிக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
10: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
11: SCA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 99414-97973.
12: இந்த ஜூன் மாதம் Etihad ஓட explore பண்ணுங்க. Yes, Palma de Mallorca ஓட stunning golden beaches, La Seu Cathedral ஓட அழகு, இப்படி European Gothic architecture லேந்து turquoise sea sites வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
13: Hey, you're looking so cool, yeah? Ama, summer heat beat pandrathukku namma Snehalaya Silks-la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga sari vaangi kattna neeyum cool-a irpa.
14: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
13: Books ka parpata learning theatringla. Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs undu and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
15: Satyala Blue Star Mitsubishi Panasonic ne inda brand AC pudichiruko. Zero down payment la AC EMI la AC vaangunga. Inda May heater beat pannunga.
16: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும்
17: க்ரோம்பேட்.
18: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
19: ஏண்டி பாட்டி என்னதடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
20: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
21: சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
6: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, Semma life.
17: Print partner Dinathandi, Kudumbam Muzhuvadharkum Ore Naalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam K. Chunnathirayan Kovil, Aadigal Vangi, Malaysia-vukku Parakalam, Sogusu Kappalil Midakalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.
21: Hello, Hello FM.
0: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: நகர்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
3: அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம்.
4: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
5: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, psychology, BCOM, BBA na nari options irukku. Also 25 plus years legacy.
6: Shri Kanyaga Parameshwari Arts and Science College for Women. Admission open now. Visit skpc.edu.in.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ். உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
2: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-13431.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: சரி சரி.
7: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம், சிபிஎஸ்இ, அண்ணாநகர். பெஸ்ட் அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
11: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா. குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. தன்னம்பிக்கையூட்டும், தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட். Always at your service. Sugam Hospitals, Thiruvatchur, Ambattur and Krompet. தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: கத்திரி வெயில் இன்று தொடங்க உள்ளது. இந்த கத்திரி வெயிலின் தாக்கம் வரும் 28ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயில் தொடங்கிறதுக்கான எந்தவித ஏற்பாடும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நல்ல மேகமூட்டமாக சென்னை இருக்கிறது. பட் அதுக்காகலாம் வந்து கத்திரி வெயில் வராமலாம் இருக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்தியாவில் 5,432 மையங்களில் கடும் கெடுபிடுகளுக்கு நடுவில் நீட் தேர்வு நேற்று நடைபெற்றது. 2,79,000 மாணவர்கள் இதை எழுதியிருக்காங்க. இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4 ஃபார் மோர் மார்னிங் மீட். ஸ்டே ட்யூன்.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, FM. No digara poli naalu.
5: Hello FM. தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
6: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கேத்தீட்ரலோட அழகு இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட Take off agatum Etihad beyond borders
7: Shri Krishna Swami College for Women Annanagar Shri Krishna Swami Vidyashram CBSE Annanagar West Admissions open
8: Parampariya marala nambike marala ana Anna Salaiku pudusa perusa oru brahmandamana adayalam irundhu
9: All new VBJ Anna Salai showroom oru parichayamana peyar ippo andha vaanathukku edra uyandhu nikkudhu adhe parampariyam adhe nambikai Anna Salaiyin pudhiya adayalam Mount Road la palaiya showroom ku pakkathile enna Chennai paathaacha
10: palveru அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
11: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
12: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
13: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
14: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகிலுள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
15: ஜோயா லுகாஸ், world's favorite jewel.

0: 20 ரூபாய்.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
1: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர். ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
1: ஷார்ஜாவிலிருந்து சென்னை வந்த ஏர் அரேபியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று அதிகாலை சென்னையில் தரையிறங்கி ஓடும் பாதையில் ஓடி டாக்ஸி வெயில் திரும்பியது. திடீரென பயணி ஒருத்தர் வந்து அவசர கால கதவை திறந்து வெள்ள குதிச்சு தப்பிச்சு ஓடினாரு. அப்புறம் சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பயணியை ஓடுபாதையில் சுற்றி வளைத்து பிடித்தார்கள். சிராய்ப்பு காயங்களுக்கு அவசர முதலுதவி சிகிச்சை அளித்து ரகசிய இடத்துல வைத்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னடா அது, சினிமா படத்தை மிஞ்சும் லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதுனால சென்னை ஏர்போர்ட்ல ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அண்ட் கடந்த நிதியாண்டில் சென்னை ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள், ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணம், முறையற்ற பயணம் உள்ளிட்ட

0: கனிவான கவனத்திற்கு நேரம் இப்பொழுது 8:01.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள் திருக்குறள்.
6: யோ பங்காளி, எவனா இருந்தாலும் பழகிவிடணும் யா,
7: கொஞ்சம் யோசிக்கணும்டா. யோ பஞ்சாயத்து,
8: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
9: நாடாது நட்டலின் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு.
8: ஒருத்தன் நட்பா பழகிட்டேன்னு வச்சுக்கவேன், அவன் நட்ப விடுறது ரொம்ப கஷ்டம் யா. அதனால பழகிறதுக்கு முன்னாடியே அவன் எப்படி ஆப்பட்டவன்றத பார்த்து பழகலேன்னு வச்சுக்க, உனக்கு ரொம்ப கஷ்டம் யா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா
4: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
3: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
4: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC விமன் இருக்கறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCom, டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் னு இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
5: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
6: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
8: LG 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
7: அப்போ விலை ஜாஸ்தியோ?
8: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகிய மிக்ஸியும் ஃப்ரீ.
7: வாவ், சூப்பர்.
8: இப்போ கார்டு EMIல LG ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா LG ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.

0: எல்ஜி ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் ராஜாபாத் ஸ்ட்ரீட் டி நகர்.
1: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
2: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா உங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
3: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயம் விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
7: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
7: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
7: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: பூர்விகாவா?
10: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரக ரகமா ஏசி.
11: சின்னனூர்
10: ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசியை வாங்குங்க, சுமச்சல் பண்ணுங்க.
12: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
13: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும். அப்பதான் GRT IIT ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு GRT IIT ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
14: GRT இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருத்தணி, an autonomous and NAC A++ accredited institution. Courses offered: BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
15: நம்ம ஹலோ FM இல் ஹலோ கிராமபோன் மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்.
16: நாளொரு மேடை பொழுது
15: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ FM இல் RJ பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
17: இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளைட் டு ப்ரொடெக்ட் Always at your service. Sugam Hospitals, Thiruvatchur, Ambattur and Krompet. தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
18: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
15: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
0: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்
2: தமிழக பொறியியல் கல்லூரிகள்ல இந்த ஆண்டுல பிஇ பிடெக் படிப்புகள்ல மாணவர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்ப பதிவுக்கு June 2 வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்திருக்கிறது. அண்ட் கவுன்சிலிங் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அண்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இந்த நாள் முன்னிட்டு, அதாவது இனி தான் நடக்குது. ஸோ நான் ஆரம்பிச்சுட்டேன், தபால் ஓட்டெலாம் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதை முன்னிட்டு நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் மதுக்கடைகளில் கூடி மது பாட்டில்கள்லாம் வாங்கி செல்கிறார்கள். ஒரே பரபரப்பாக இருந்துச்சு அப்படின்றதுல மிகையாகாது. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் இது ஹலோ எஃப்எம் 106.4.

0: அண்ணே, இன்னைக்காவது தலைவர் கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே.
1: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு குடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பான்னு.
2: அண்ணே, தலைவர் இந்த நாலு கிழமைலாம் பார்க்க மாட்டாருன்னு
1: சொன்னாங்க. பார்க்க மாட்டாரு தம்பி, கேப்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு. ஓ, மனுவை அப்ப கொண்டு வாப்பா, உடனே ஓகே ஆயிடும்.
3: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம்எல் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Dhoni.
5: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, hello, hello. Hello, hello FM. No digara poli naalu.
6: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
3: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
8: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
9: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கலாம்ல.
8: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.

0: சென்னை சில்க்ஸ் இன் மெகா சம்மர் சேல்.
1: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
2: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் இன் பம்ப்ஸ் .com.
3: ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கு. ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
6: இந்த சென்னை வெயில்ல சூடு தாங்க முடியல, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நிம்மதியா தூங்க முடியல, ஒரு நல்ல ஏர் கூலர் வாங்கணும்.
7: கவலையே படாதீங்க, உடனே நம்ம ராசியான ரத்னா ஃபேனோஸ்ல இருந்து பஜாஜ் கிளான்ஸா ஹை ஸ்பீட் ஏர் கூலர் வாங்கிடலாம். இதுல 4-way ஏர் த்ரோ இருக்கு, ரூம் கார்னர் டு கார்னர் ஃபாஸ்டா கூல் ஆயிடும்.
6: அதோட இதுல ஹை டென்சிட்டி ஹனிகோம் பேட்ஸ் இருக்கறதால லாங் லைஃப் வரும்.
7: இப்போ ரத்னா ஃபேனோஸ்ல ஒவ்வொரு பஜாஜ் ஏர் கூலருக்கும் ஸ்பாட் கிஃப்ட் உண்டு, சப்சிடைஸ்ட் டெலிவரியும் தராங்களே.
6: இப்போ டெலிபோன்லயே ஆர்டர் பண்ணலாம். 9383757575.
7: சண்டேயும் கடை உண்டு, வேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. பஜாஜ் ஏர் கூலருக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர்.
8: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
1: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
9: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
9: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
9: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி. நச்சுன்னு நறுக்குன்னு
12: மூர்த்திக்கு 60 ஆயிடுச்சு. தன்னோட 20 இருந்து மூட்டை சுமந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்திருக்கிறாரு. அவருக்கு 2 அவங்கள இன்ஜினியரிங் படிக்க வச்சு அவங்க 2 இப்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதுல ஒரு பையன், அப்பா இந்த வயசுலயும் நீங்க வேலைக்கு போகணுமா? நாங்க கை நிறைய சம்பாதிக்கிறோம், காரு வீடுன்னு வசதியா இருக்கும், இன்னும் ஏன் நீங்க மூட்டை தூக்கி சம்பாதிக்கணும்? இனியாவது ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே மூர்த்தி, தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நேர்மையா உழைக்கிற எந்த வேலையும் கேவலம் இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போவேன், உழைக்காம உட்காந்து சாப்பிடறதுல எனக்கு விருப்பம் இல்லப்பா. உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் உழைக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லவும், அவரோட வார்த்தைகள்ல இருந்த உண்மை பையனுக்கு புரிஞ்சது.
11: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி. நச்சுன்னு நறுக்குன்னு
13: ஹலோ எஃப்எம். தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: இந்த கிரிக்கெட் திருவிழா இஸ் கெட்டிங் பை வெரி இன்ட்ரெஸ்டிங். பயங்கர டாப் டீம்ஸ் எல்லாமே இப்ப திடீர்னு பார்த்தா துவக்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்னன்னே புரியல. பட் என்னதான் இருந்தாலும் பாட்டம்ல இருக்க டீம் எல்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. நேத்திக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு முறையில கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த ஹைதராபாத் அணியை பாத்தீங்கன்னா கொல்கத்தா அணி வந்து வீழ்த்தி நீத்தி வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. அண்ட் குஜராத் அணி ரொம்ப சிறப்பான முறையில வந்து விளையாடி நல்லா விளையாடி இருந்த பஞ்சாப் அணியை வந்து நேத்தி வீழ்த்திருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்குது, அதனால நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம்ல. இன்னும் பார்ப்போம், இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4 அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.
3: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோடு இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
4: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
5: முழுமையான
6: பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும்
5: $8,000
7: கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
8: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
10: Light bill paathale tension aavudhu. Ana AC illama irukkavum kashtam. Solution? Voltas Vertis AIAC. Idoda energy manager, ungalku evlo power use aaludhendru kaattum. மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி, இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐஸ் கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டா ஸ்டோர் டுடே.
11: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
12: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்கம்.
13: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
14: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
15: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளட்ஜ் டு ப்ரொடெக்ட், always at your service. Sugam Hospitals, Thiruvatchiyur, Ambattur and Krompet. தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS Gold House, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹை கோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: மைக்கேல் ஜாக்சன் பற்றிய ஒரு இது வந்து அவருடைய பயோபிக் வந்து ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த பயோபிக் வந்து உலகளாவிய மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வசூல் வந்து அந்த படம் வந்து பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அண்டு என்னென்னா இன்னொரு விஷயத்த வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, இப்போ பக்கத்து நாட்டிலேருந்து ஊடுருவ வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து பார்டர் வழியாக தப்பிச்சு நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்கன்னு. ஸோ இந்த ஊடுருவல்காரர்கள்லாம் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்க கோரி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி விசாரணை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா தேசிய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம்ன்றதுனால இதை வந்து சீக்கிரம் விசாரித்து இதுக்கு ஒரு முடிவு வழங்கிறதுக்கு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4. ஹலோ தமிழா.
3: Hi, this is Rituraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, hello, hello. Hello, hello FM.
0: தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கேத்தீட்ரலோட அழகு இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: சத்யால எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜினு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
1: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: ப்ரோ, எங்க புது வீட்டுக்கு நல்ல ஏசி வாங்கணும். எனி சஜஷன்ஸ்?
3: ஏசிக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான்.
2: கரெக்ட். ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல மட்டும்தான் இன்வெர்டர் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசி, விண்டோ ஏசி, கேசட் ஏசி, டவர் ஏசி எல்லாமே ஒரே இடத்துல லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பெஷாலிட்டியே லோவஸ்ட் பிரைஸ், ரெடி ஸ்டாக்.
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது 5-star ஏசி வாங்கினா 8,000 ரூபாய் தள்ளுபடியும் தராங்க.
2: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜிபே, ஆர்டிஜிஎஸ், கிரெடிட், டெபிட் கார்டு மூலமா ஈஸியா வாங்கலாம்.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
5: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AI ஏசி. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
7: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
8: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
7: போன் அவர் எடுக்கல?
8: எடுக்கல. ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
9: ஒவ்வொரு CSK மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ FM-ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
10: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM-ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
11: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar, Semma Taste, Semma Life.
12: Print partner Dinathandi, Kudumbam Muzhuvatharkum Ore Naalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
13: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
14: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோவில்.

0: It's Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: ஈரோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த மின்சார ஸ்கூட்டரின் பேட்டரி வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு கார் உட்பட ஒரு 4 வாகனங்கள் பக்கத்துல எரிந்து ஒரே கவலைக்கிடமாயிடுச்சு அந்த இடமே. பட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஜினியரிங் கலந்தாய்வு விண்ணப்ப பதிவு வந்து தொடங்கிடுச்சு. ஸோ அடுத்த மாதம் 2 கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்க ஐ மீன் அந்த கவுன்சிலிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விண்ணப்ப பதிவு கரெக்டாக பண்ண வேண்டியவங்க பண்ணிடுங்க. அண்டு வாக்கு எண்ணும் 62 மையங்கள்லையும் தடையில்லா மின்சாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரிய தலைவர் ஜே ராதாகிருஷ்ணன் உத்தரவளித்திருக்கிறார். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி டாப் தேங்க். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இது ஹலோ எஃப்எம் 106.4 அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 9:00. வணங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
1: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: யோ பங்காளி, யாரு என்னன்னு ஆராய்ஞ்சுகிட்டு இருப்பாங்க?
7: ஏய் பழக்க வழக்கத்துக்கு முக்கியம் இடாது. யோ பஞ்சாயத்து,
8: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கென்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஒருத்தனோட குணமனம் தெரியாம நீ பழக்கத்தை பழகிட்டேன்னு வச்சுக்கவேன், அந்த நட்பு கடைசில உனக்கு இலவ கூட்டுற அளவுக்கு பஞ்சாயத்து ஆயிரும். டேய்
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: சாரீஸ்.
1: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
0: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
2: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
3: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: இல்லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
6: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
4: ஓகேடா கண்ணா, எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
8: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
9: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
10: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: SA இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃபரிங் BE அண்ட் BTech கோர்சஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI அண்ட் மெஷின் லேர்னிங், AI அண்ட் DS, சைபர் செக்யூரிட்டி, IT, ECE, EEE, சிவில், மெக்கானிக்கல் அண்ட் மோர். MA, MBA, MCA அண்ட் PhD ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள். கவுன்சிலிங் கோட் 1414. ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் 9941497973.
12: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
13: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
14: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
15: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்டு பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
16: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
17: இஸ் இட் எ லிவிங் ரூம்
18: ஆர் எ ப்ளே ரூம்?
17: Wait, is it a music room?
18: Or maybe a lounge room?
17: It's all these rooms and a lot more. The all-new Vinfast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. Vinfast. Boundless together.
19: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு Best in Pumps. அதுவும் குறைந்த மின்சார செலவில் Submersible Dewatering Pressure Booster னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தேர்வு. Best in Pumps da. Visit bestinpumps.com.
20: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
21: Or accident, oru nimishathile ella mari pogum. Ana right tire crash, ella sariyagum. Murugan Super Speciality Hospital la 24/7 fracture care, immediate care, advanced ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சி னா
22: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
23: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
24: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
23: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
24: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
23: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
25: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
26: FM 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு AC மேளா. குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு Best in Pumps. டார்லிங் AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் AC. தன்னம்பிக்கையூட்டும், தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ். சுகம் ஹாஸ்பிட்டல், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் க்ரோம்பேட். தரத்தில் என்றும் தனித்துவம்.

அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் இல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரம்.
2: தபால் வாக்குகள் எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரப்படி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 56 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. அதிமுக அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி 25 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 17 இடங்கள்ல முன்னணியில இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய எண்ணிக்கையை இன்னமும் தொடங்கல. இதுதான் தபால் வாக்குகள் எண்ணிக்கையுடைய நிலவரம்.
1: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.

0: Hi, this is Rituraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, FM. No
5: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
6: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
7: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
6: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
7: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம் டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட
8: ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
9: இந்த மே மாசம் வெயில் சுட்ட இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கயாச்சும் போயிட்டு வரலாங்க.
10: எதுக்கமும் ஊட்டி கொடைக்கானல் சத்யாவோட குழு குழு ஏசி ஆஃபர்ல பிராண்டட் ஏசி வாங்கினா நம்ம வீடே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாறிடும். முக்கியமா ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச்ல அப் டு 6000 ரூபீஸ் ஆஃபர் வழங்கி அசத்துறாங்க.
9: சூப்பர்ங்க, அப்ப உடனே சத்யாக்கு போலாம்.
11: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
12: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணா நகர். ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணா நகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
14: எஸ் மேடம், சொல்லுங்க.
13: எங்க வீட்ல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
14: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபின்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
13: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
14: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
13: இப்போ HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ரூபீஸ் 4000 கேஷ் பேக் ஆஃபர் இருக்கு.
15: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
16: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
16: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
16: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
18: புக்ஸ் அப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
19: பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
20: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
21: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
22: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
23: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்டு பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
24: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
25: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
26: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும். அப்போதான் GRT IIT ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஐடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் னு GRT IIT ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
0: GRT இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருத்தணி, an autonomous and NAC A++ accredited institution. Courses offered BE, Biomedical CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
1: அவன் சூப்பர் பிளேயர் யா.
2: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
1: இல்ல அவனே, அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
2: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன். எதிலேயுமே அவன் பேர் இல்ல.
3: அங்க தேடினா எப்படி கிடைப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க. அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
4: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விழுங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
27: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
28: ஏ நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி

0: தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
1: மார்னிங் மீட்டர் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப பரபரப்பான ஒரு நாள் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் பற்றியும் நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு ஒரு கேட்ட கேள்விக்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்தியாவின் டேட்டா சென்டர் திறன் வந்து கடந்த 2020 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 375 மெகாவாட்டாக இருந்து தற்போது இப்போ 1500 மெகாவாட்டுக்கும் மேலே அதிகரித்திருக்கு. இது தொழில் வளர்ச்சி போலவே தண்ணீர் சேமிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவித்திருக்கிறார்கள். அண்ட் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக படகு சவாரி செஞ்சிட்ருக்காங்க, பட் கேர்ஃபுல்லாக போங்க. இணைந்திருப்போம். இது ஹலோ FM 106.4.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: நகர்னா நம்பிக்கை, நம்பிக்கைன்னா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
3: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தனம், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எக்ஸ்பிளோர் டாப் ப்ரோக்ராம்ஸ் இன் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், டிசிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, ஹோம் சயின்ஸ் அண்ட் more. For admissions, visit acacas.ac.in.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட். இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: பூர்விகாவா?
3: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
4: ஒவ்வொரு முறையும் ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
5: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
8: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
9: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
9: என்ன 5G? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
9: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: Shri Krishna Swami College for Women, Annanagar. Shri Krishna Swami Vidyashram, CBSE, Annanagar West. Admissions open.
12: Kalyana Ponnu. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
13: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
14: ஹலோ FM 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு AC மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் AC, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளெட் டு ப்ரொடெக்ட், always at your service. Sugam Hospitals, Thiruvatchiyur, Ambattur and Krompet. தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 பாக்கெட்டில். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS Gold House, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் AC வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: மார்னிங் மீட்டரில் பல விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கீங்க, அண்ட் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களையும் நம்ம இதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு வந்து பரபரப்பாக ரிசல்ட்ஸ் போயிட்டுருக்கு, பட் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் உங்களுக்காக சொல்கிறேன். அதாவது வெப்ப தாக்கத்தால் ஒரு புதிய பிரச்சனை கேரளாவில் வந்திருக்கு. பாம்புகள்லாம் திடீர்னு வெளில வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கேயோ பாம்புகள் பதுங்கியிருக்கு, அதனுடைய இனப்பெருக்க காலத்தில் அது வெளில வந்திருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3 நாட்களில் ஒரு 54 பேரை பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சிகரமாக இருக்கு. அண்ட் மீன்பிடி தடைக்காலத்தின் எதிரொலி காரணமாக மீன்களுடைய விலை கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. 1 கிலோ வஞ்சிரம் பார்த்தீங்கன்னா 1600 வரைக்கும் விற்பனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இது ஹலோ எஃப்எம் 106.4, அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.
1: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: Ya vava.
1: Hit song of the hour.
2: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
3: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
4: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
5: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
1: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
6: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
7: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
8: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, சைக்காலஜி, பிகாம், பிபிஏ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
9: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
10: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20+ அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
11: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
13: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: சரி சரி
15: தம்பி, நிப்பாட்டு நிப்பாட்டு. டாக்குமெண்ட் சரி?
16: இந்தாங்க சார்.
15: என்னையா, எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
16: டோருக்கு சார் பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
14: பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
17: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
18: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
19: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
20: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் College of Arts and Science, various mainstream courses மற்றும் AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
21: என்ன ரிச்சர்ட் சார், வைஃப் அம்மா வீட்டுக்கு பிரசவத்துக்கு போய் 3 மாசம் ஆச்சு, வீட்டை எப்படி சமாளிக்கிறீங்க?
22: Absolutely no problem madam. நம்ம டீநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல இருந்து வேர்ல்ட் நம்பர் 1 பாஷ் ஆட்டோமேட்டிக் டிஷ்வாஷர் வாங்கி போட்டுட்டேன். நாள் பூரா சமைச்ச பாத்திரம்லாம் 100% ஹைஜீனிக்கா ஒரே வாஷ்ல கிளீன் பண்ணிடுது.
21: அதோட பாஷ் டிஷ்வாஷர்ல 70° ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே மூலமா பிசுக்கான வெசல்ஸையும் பெர்ஃபெக்ட்டா பளபளன்னு கிளீன் பண்ணிடும். 60 லிட்டர் யூஸ் பண்ற இடத்துல வெறும் 10 லிட்டர் வாட்டர்லயே வேலை முடிஞ்சிடும்.
22: இன் ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பாஷ் டிஷ்வாஷர் லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம். ஃப்ரீ டெலிவரி அண்ட் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனும் பண்றாங்க.
21: வேர்ல்ட் ஃபேமஸ் பாஷ்க்கு நம்பர் 1 டீலர்
23: ரத்னா ஃபேன் ஹவுஸ் டிநகர்.
19: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
24: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ் பார்க்.
25: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
26: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
25: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
26: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
25: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
27: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி, இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMI கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
28: அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
29: அட விடுப்பா.
0: ஏனுங்க கேட்டிங்களா, எவர்கிரீன் பாடல்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க, மறக்காம கேளுங்க.
1: வழங்குவோம் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: இத்துடன் இந்த ஹலோ தமிழா நிறைவடைகிறது. இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அடுத்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். பட் நான் தான் சொல்கிறேன், காலையில் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி தான், நம்ம என்னென்னா நமக்கு பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எதிராக யாராவது பேசினா அவங்க கூட கருத்தோட முரண்படலாமே தவிர அந்த ஒரு கருத்துக்காக அவங்க கூட லைஃப் லாங் வந்து நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரிசல்ட்ஸ் என்னவாக வந்தாலும் என்னவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கண்ணியத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க, அண்ட் நண்பர்களை இழக்காதீர்கள் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு எது வந்தாலும் மேற்றுக்கொள்வோம் அப்படின்ற பக்குவத்தோடு நம்ம நம்ம வாழ்க்கையை தொடருவோம். மறுபடியும் நாளை உங்களை வந்து நான் ஹலோ தமிழாவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பாலாஜி.

0: தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், விஐபி தொகுதிகள், கள நிலவரம்.
1: எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அங்கு அவர் முன்னிலை வகிக்கிறார். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் போட்டியிடும் திண்டுக்கல்லில் அவர் பின்னடைவை சந்தித்துள்ளார். அங்கு தாவேகா முன்னிலை வகிக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுன் முன்னிலை பெற்றுள்ளார். தூத்துக்குடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஸ்ரீநாத் முன்னிலை பெற்றுள்ளார். குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்து வருகிறார்.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 10:01.
3: வணங்கியோர்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
6: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
7: உருத்தா கருத்தா திருக்குறள்.
8: பங்காளே, அவன் நம்ம கூட்டாளிதாயா?
9: யார் என்னன்னு பார்க்கணும்டா. யோ பஞ்சாயத்து.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட். இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தனம் கடைக்கு வாங்க.
3: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: மசாலா
1: 20 ரூபாய்.
2: ஜோயா நியூகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா நியூகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
0: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
4: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
5: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
6: எஸ் மேடம், சொல்லுங்க.
5: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
6: ஜப்பான் டேக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
5: அப்போ 3 பெட்ரூம்க்கு
6: டேக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்.
5: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு
6: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டேக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
5: ஓ ஃபேன்டாஸ்டிக்.
6: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு EMI ல ஏசி வாங்கினா 3000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
5: இன் ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
7: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
8: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம், CBSE, அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
8: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பா.
11: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
12: முயற்சிகள் இல்லாமல் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
13: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.

சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் ஆடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் ஆடிங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க மே ஹிட்ட பீட் பண்ணுங்க உங்கள் சத்யா ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென் அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட் அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட் விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை கே சின்னதுரையன் கோவிந்த் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மலேசியாவுக்கு பறக்கலாம் வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
2: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அழகி

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: இந்த மந்த் மே மந்த்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம வந்து ரிசல்ட் மந்த் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு மே 8 வந்து 12th ரிசல்ட், மே 20 10th ரிசல்ட், மே 31 இந்த கிரிக்கெட் சீசனுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். கண்டிப்பா அது ரிசல்ட் மந்த்னே சொல்லலாம். கரெக்ட் இல்ல? என்ன கண்டுபிடிப்பு பாத்தீங்களா?
3: எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான்.
2: எஸ் காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங் சென்னை. காத்து வாக்குல உங்க கூட பேசுறதுக்காக நான் அபி வந்துட்டேன். எஸ் பிஇ பிடெக்கான இந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணிருந்தாங்க. நேத்துக்கு ஜூன் 2nd வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நேத்துக்கு ஒரு நாள் மட்டுமே 9000 மேல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருந்தாங்களாம். சோ கேட்டுட்டு இருக்கிற பசங்க என்ன எடுக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, இல்ல இன்ஜினியரிங் போலாம்ப்பா அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா www.tnea.online.org தொடர்ந்து
4: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.
5: அண்ணாமலை அண்ணாமலை ஆசவச்சே அண்ணாமலை அண்ணந்த

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். ஹலோ எஃப்எம்எல். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், சென்னை மாவட்ட நிலவரம்.
2: தபால் வாக்குகள் எண்ணிக்கையுடைய முன்னிலை நிலவரப்படி சென்னையில் இருக்கக்கூடிய 16 இடங்கள்லயும் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்கிறாங்க. அதிமுக இரண்டாவது இடத்திலையும், திமுக மூன்றாவது இடத்திலயும் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய எண்ணிக்கையை இன்னும் தொடங்கல. திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் தவேகா அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கு இடையில குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல முதலிடத்திற்கு முந்திக் கொண்டிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலையும் தவேகா முன்னிலை வகிக்கிறாங்க. செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய 7 தொகுதிகளையும் முதலிடத்தை பிடிக்கிறதுக்கு தவேகா மற்றும் அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு.
1: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
3: Hi, this is Dhoni.
4: Hi, this is Rituraj Gaikwad.
5: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You are listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
1: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
3: ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம், CBSE, அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
5: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
4: அப்போ விலை அதிகமோ?
5: அதுதான் இல்ல. இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
4: சரியா சொன்னீங்க.
5: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
4: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
7: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
8: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 1,00,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்.
9: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574.

0: நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் கேர் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
2: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்கம்.
3: மாமா, பாண்டியன் மாமா வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
4: அசோக், வெளியில வாடா.
5: வர மாட்டேன்.
4: சண்டை போட கூப்பிடுறடா.
5: அப்புறம் எதுக்கு?
4: சமோசா சாப்பிட போல வாடா.
3: மாமா மாமா, எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
4: அது ஒண்ணும் இல்லம்மா, ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா, அப்படியே காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிள்ளைய பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
6: ஒவ்வொரு வெள்ளிதோறும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம் வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜினு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: சென்னையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கே வந்து வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்படுது. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. மே மாதம் இந்த மாதிரிலாம் இருந்தால் வித்தியாசமாக இருக்குது. இப்படியே இருப்பா அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுதில்லை. காற்று வாக்கில் கேட்டுட்ருக்கீங்க, நான் அபி பேசிகிட்டு இருக்கேன். நாம் கேட்டுட்ருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. நிறைய செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணி அடிக்கடி ஷாப்பிங் போய் காசு வேஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் யாரோ அந்த ஆளை தான் டாக் பண்ண போறோம்.

0: 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், விஐபி தொகுதிகள், கள நிலவரம்.
1: தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கீதாஜீவன் பின்னடைவை சந்தித்து வருகிறார். திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் ஏவா வேலு பின்னடைவை சந்தித்து வருகிறார். கரூரில் அதிமுக வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னிலை பெற்றுள்ளார். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி முன்னிலை பெற்றுள்ளார். பெரம்பூரில் தாவேகா வேட்பாளர் சி விஜய் முன்னிலை பெற்றுள்ளார். விருதுநகரில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகர் பின்னடைவை சந்தித்து வருகிறார். சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியம் பின்னடைவை சந்தித்து வருகிறார். திருச்சுழியில் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு பின்னடைவை சந்தித்து வருகிறார். போடிநாயக்கனூரில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை பெற்றுள்ளார். ஆத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஐ பெரியசாமி முன்னிலை பெற்றுள்ளார். சேலம் வடக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் பின்னடைவை சந்தித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா பின்னடைவை சந்தித்து வருகிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி பின்னடைவை சந்தித்துள்ளார். குளத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்துள்ளார். ராணிப்பேட்டை தொகுதியில் ஆர் காந்தி பின்னடைவை சந்தித்துள்ளார். திருப்பத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கே ஆர் பெரியகற்பன் முன்னிலை பெற்றுள்ளார். திருவெறும்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பின்னடைவை சந்தித்து வருகிறார். மதுரை மத்திய தொகுதியில் திமுக வேட்பாளர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பின்னடைவை சந்தித்து வருகிறார். சிவகங்கை தொகுதியில் நடிகரும் முக்குலத்தோர் புலிப்படை தலைவருமான கருணாஸ் பின்னடைவை சந்தித்துள்ளார். மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜு பின்னடைவை சந்தித்து வருகிறார். பாலக்கோடு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் முன்னிலை பெற்றுள்ளார். பொள்ளாச்சி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலை பெற்றுள்ளார். விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை பெற்றுள்ளார். தர்மபுரி தொகுதியில் பாமக தலைவரின் மனைவி சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியிலும் தாவேக வேட்பாளர் ஜோசப் விஜய் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சிராப்பள்ளி மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் கே என் நேரு பின்னடைவை சந்தித்து வருகிறார்.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட். இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: நகைன்னா நம்பிக்கை. நம்பிக்கைன்னா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நகை கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கைய பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
3: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தனம்.
4: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
5: Light bill paathale tension aagudhu. Ana AC illama irukkavum kashtam. Solution? Voltas Vertis AIAC. Idoda energy manager ungalku evlo power use aagudhendru kaattum. Melum neenga unga cooling budget-e control pannalam. Comfort sacrifice pannamale. Indiavin smart saving AC. Innum ippo cashback matrum easy EMIs kuda. Visit your nearest Voltas store today.
6: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
7: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
8: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
10: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ் வாட்டர்லேண்ட்ல ஏஓ ஸ்மித் அண்டர் தி சிங்க் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபயர் மிட் நைட் பிளாக் அண்ட் வால்நட் பினிஷ்ல புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க.
11: இதுல 7 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் இருக்கிறதால 100% ஹெல்த்தி ட்ரிங்கிங் வாட்டர், 24 hours கிடைக்கும். வேஸ்டேஜ் பாதியா குறையும்.
10: மினரலைசர் டெக்னாலஜி இருக்கிறதால தண்ணியில எப்போதும் நேச்சுரல் டேஸ்ட் இருக்கும்.
11: பழைய டப்பா வாட்டர் பியூரிஃபயர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது P5 ஏஓ ஸ்மித் பியூரிஃபயர் வாங்கினா சொலையா 3000 ரூபாய் தள்ளுபடி.
10: Wow! Ratna Fan House-la telephone-liye order pannalam. Delivery and installation free.
11: Bajaj 0% finance-um irukke.
12: Ratna Fan House, Raja Bahadur Street, T-Nagar.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
13: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
13: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
15: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
16: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுன ஒரு ஆஃபர்.
17: நம்ம சென்னை கேச்சுனதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
16: இந்த ஆஃபர் May 1-10 மட்டுமே.
17: கேச்சுனதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
18: SA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 99414-97973.
19: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணாசாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: All new VBJ அண்ணாசாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூம்க்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
20: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க மே ஹீட்ட பீட் பண்ணுங்க உங்கள் சத்யா ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட் அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட் விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை கே சின்னதுரையன் கோவின் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மலேசியாவுக்கு பறக்கலாம் வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு
21: ஹலோ எஃப்எம் காத்து வாக்குல நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக மோகன் ராஜ் ஜூலை மேட்ல நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் மோகன் ராஜ், என்ன பண்றீங்க நீங்க சென்னையில?
22: வணக்கம் மேடம், நான் வந்து ஆக்சுவலி கேட்டரிங் ஒர்க் தான் போயிட்டு ஒர்க் பண்றேன்.
21: ஓகே, இப்ப வேலை பாத்துட்டே பேசுறீங்களா?
22: நாளைக்கு
21: தான் இருக்கு. ரைட் மோகன் ராஜ், சொல்லுங்க யார டாக் பண்ண போறீங்க? நிறைய ஷாப்பிங் பண்ற ஆள் யாரு? அம்மாவை இப்பெல்லாம் மாட்டி விடுறீங்களே, அம்மா கேட்டா டென்ஷன் ஆக மாட்டாங்க? என்னென்ன வாங்க போவாங்க சும்மா
22: சொல்லுங்களேன்.
21: என்னைக்காவது உங்களுக்கு கோவம் வந்திருக்கா, ஏமா இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிலாம் கேட்டிருக்கீங்களா?
22: செலவு கம்மி பண்ண கோவப்படமாட்டேன்.
21: தப்பே கிடையாது, அது நல்ல பழக்கம் தான். நீங்க எப்படிங்க ஷாப்பிங் பண்ணும்போது செலவு அதிகமா பண்ணுவீங்களா இல்ல ரொம்ப சிக்கனமா செலவு பண்றாளா?
22: எனக்கு ஒரு ஷர்ட் பேண்ட் அவ்வளவுதான்,
21: அது போதும். எதுக்கு வேணா நான் எதுவும் வாங்க மாட்டேங்க. அப்படியா
22: மேடம்? கண்டிப்பாடா, ரொம்ப அதிகமா ஆடம்பரம் எதிர்பார்க்கணும்.
21: நிறைய பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆள் தான் 0444 64 66 99 99.

0: FM-இல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரம்.
1: தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 100 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. அதிமுக அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி 79 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 53 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய எண்ணிக்கையை இன்னமும் தொடங்கல.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ FM உடன்.
2: Hi, this is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram polim naalu.
6: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
7: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
8: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC women இருக்கறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் னு இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
9: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் women, அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
10: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
11: 100 ஆண்டுகள், 100 நாட்கள் செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
12: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
11: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
12: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
11: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
13: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
15: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
16: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
17: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
18: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
19: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
20: இஸ் இட் a லிவிங் ரூம்
21: ஆர் a ப்ளே ரூம்?
20: Wait, is it a music room?
21: Or maybe a lounge room?
20: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
22: Books ka parpata learning theatringla. Welcome to Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
23: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
24: நெஞ்சு வலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
25: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
26: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
27: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
28: ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
29: ஹலோ FM-இல் சொல்லியடி சொல்லியடி.
30: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM-ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Semma taste, semma life.
1: Print partner Dinathandi, Kudumbam Muluvadharkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, Aadigal Vangi, Malaysia-vukku Parakalam, Sogusu Kappalil Midakalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.
2: Hello, Hello FM.
3: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
4: ஹலோ எஃப்எம் காத்து வாக்கல நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக பாக்கியலட்சுமி பூந்தமல்லியில இருந்து இணைஞ்சிருக்காங்க. ஹலோ பாக்கியலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.
4: சரி பாக்கியலட்சுமி, நான் நல்லா இருக்கேன்.
5: சொல்லுங்க,
4: யார அட்டாக் பண்ண போறீங்க? இந்த ஷாப்பிங் அதிகமா போறவங்க, நிறைய காசை ஷாப்பிங்லயே செலவு பண்றவங்க யாரு?
5: எனக்கு ரெண்டு பையன் இருக்காங்க. பெரியவன் வந்து கொஞ்சம் எது இருந்தாலும் யோசிச்சு வாங்குவான். அப்பா இது நல்லா இருக்குன்னு
4: சொன்னா அடுத்த நிமிஷம் அதை வாங்கிட்டு
5: வந்து கொடுத்துருவோம். இப்போ ஒரு புதுசு வந்திருக்குமா, அவ்வளவு நல்லா இருக்குமான். திருப்பி அங்க ட்ரேட் சார் போனா எதையாவது ஒண்ணு புக்
4: பண்ணிட்டு அவருக்கு வாங்கிக்குவாரா இல்ல சுத்தி இருக்கவங்களுக்கு வாங்கி தருவாரா?
5: இல்ல, வீட்டுல ஃபேமிலிக்கு, பசங்களுக்கு பொம்மைங்க, மரப்பாத்தி பொம்மை, இன்னும் என்னென்னவோ அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் பார்த்தா திடீர்னமா சூப்பரா ஒரு சோஃபா இருந்திருக்குமா, புக் பண்ணிட்டு வந்தேன்.
4: அதெல்லாம் தப்பு கிடையாது, தேவைக்கு வாங்குறது பிரச்சனை இல்ல பாக்கியலட்சுமி, தேவையில்லாததை வாங்கினாதான் தப்பு.
5: நான் போனேன்னா உடனே போயிட்டு சுடுதண்ணி வைக்கிறது, ஜூஸ் பிரியறது, மூஞ்சிக்கு அம்மா ஆவி பிடிச்சா நல்லா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். இதெல்லாம் செய்யறது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்பா வீணா பண்ற, முதல்லயே ஒண்ணு வாங்கி கொடுத்தே பாதையா அப்படியே இருக்குமா? இல்லம்மா, இது அதை விட இப்ப அட்வான்ஸா வந்திருக்குமா,
4: இதை வச்சுக்கோங்க. பட் அவரோட இன்டென்ஷன் வந்து கொஞ்சம் தப்பு இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களே நல்லா பாத்துக்கிறாங்க, இன்டென்ஷன் தப்பு இல்ல, பட் பாத்து செலவு பண்றது பெட்டர், கரெக்டா?
5: ஃபேமிலிக்கும் நல்லா பண்ணுவான். குழந்தைக்கு சின்ன வேணுமோ பாத்தீங்கன்னா துப்பாக்கிங்க, பொம்மைங்க,
4: கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அவரோட இன்டென்ஷன் தப்பு இல்ல, பட் பாத்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாக்கியலட்சுமியை தொடர்ந்து நீங்களும் காத்து வாக்குல நிகழ்ச்சியில பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யாரு அதிகமா கடைக்கு போய் நிறைய செலவு பண்ணுவாங்க, தேவையில்லாதெல்லாம் வாங்கி குவிக்க கூடிய ஆள் யாரு, அவங்களதான் இன்னைக்கு ரேடியோ மீம்ல டேக் பண்ணிட்டு இருக்கிறோம். எஸ், இவங்களை தொடர்ந்து நீங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-46-99-99. மறுபடியும் சொல்றேன், 0444-46-99-99. இந்த நம்பர் கால் பண்ணுங்க, பேசிடலாம்.

0: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 11:01.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா
4: தனலட்சுமி சீனிவாசன்.

0: மகாலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
1: உர்தா கருத்தா திருக்குறள்
0: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட். இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: பூர்விகாவா?
3: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
4: Wait, is it a music room?
5: Or maybe a lounge room?
4: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
6: Enna, pudhu AC evlo kulirchi. Vaangina billa paatha manasukku kulirchi.
7: Ippo purinjindiya? Eppovume Vasanthan koda sarinuttu.
6: Sir,

0: ஏய் மச்சான், என் ஆளும் நானும் எப்படி எல்லாம் பழகணும் தெரியுமா, எப்படி எல்லாம் லவ் பண்ணணும் தெரியுமா, இது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பிரேக்அப் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னா பாரு.
1: டேய் உன் பிரேக்அப் ஸ்டோரியே பெருசு, அதுல சொன்னதே வேற திரும்ப திரும்ப சொல்ற பாத்தியா.
2: முடியல.
0: அப்ப என்ன சொல்ல வேணாங்கிறியா?
1: சொல்லு, ஆனா சுருக்கமா சொல்றா.
0: அது எப்படிரா?
1: ஹலோ எஃப்எம்ல குட்டி ஸ்டோரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு சொல்றா.
3: நம்ம ஹலோ எஃப்எம்ல் திங்கள் முதல் சனி வரை நாள் முழுவதும் குட்டி ஸ்டோரி. ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவிந்த் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை. டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
4: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: அடுத்ததான் நம்ம ஹலோ எஃப்எம்ல டி இமான் இசையில தான் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேட்க போறோம். என்னென்ன படத்துல இருந்து அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சர்வேஷ் அணைஞ்சிருக்காரு அம்பத்தூர்ல இருந்து. ஹலோ சர்வேஷ், யார டாக் பண்ண போறீங்க? நீங்களே ஒப்புக்கொண்டதுனால நீங்க குட் பாய். எவ்வளவு செலவு பண்ணுவீங்க சர்வேஷ் ஷாப்பிங்க்கு மட்டும்?
3: ஷாப்பிங்க்கு மட்டுமே நான் வந்து 5000 செலவு பண்ணுவேன்.
2: ஒரு மாசத்துக்கா?
3: ஒரு நாளைக்கு.
2: என்ன புரியல எனக்கு, நீங்க என்ன பண்றீங்க சர்வேஷ்?
3: நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்னா ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு பாத்துட்டு நாங்க 10 ட்ரெஸ் தூக்கிட்டு வந்துருவோம்.
2: அடேங்கப்பா, பரவாயில்ல. வீட்ல பேரண்ட்ஸ் எல்லாம் திட்ட மாட்டாங்களா?
3: திட்டுவாங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க.
2: அவ்வளவுதான், திட்டு தானே வாங்கிப்போம், நமக்கு பழகின விஷயம் தானே. அப்படியா?
3: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: சரி, ஆனா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு நாளுக்கு 5000 ரூபாய் அப்படின்னா எங்க போகுது கணக்கு? வீட்டுல எப்படி பாக்கெட் மணி கொடுப்பாங்களா?
3: அப்படியெல்லாம்
2: நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: வெற்றி கழகம் வகிக்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள்ல திமுக இரண்டாவது இடத்திலயும் அதிமுக மூன்றாவது இடத்திலயும் இருக்காங்க. திருவள்ளூர்ல 9 தொகுதிகள்ல தாவேக முன்னிலையில இருக்காங்க, ஒரு தொகுதியில அதிமுக முன்னிலையில இருக்காங்க. காஞ்சிபுரம்ல 3 தொகுதிகள்ல தாவேக முன்னிலை வகிக்கிறாங்க, ஒரு தொகுதியில அதிமுக முன்னிலையில இருக்காங்க. செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய 7 தொகுதிகள்ல 6 தொகுதிகள்ல தாவேக முன்னிலையில இருக்காங்க. திருப்போரூர் தொகுதியில திமுக முன்னிலையில இருக்காங்க.
1: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
2: Hi, this is Rituraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
6: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram polli naal.
7: Hello FM. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
8: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
10: சரி

0: வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: புக்ஸ்
3: என்ன
4: தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
3: ஐயா நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்கய்யா தப்பு இருக்கு?
4: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வை, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
5: ஒவ்வொரு வெள்ளி அன்றும் நம்ம ஹலோ எஃப்எம் இல் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு ரெட்ரோ ஃப்ரைடே. வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லி பன்னாட்டு தீ அணைக்கும் படையினர் நாள். ஸோ உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுமே மக்களை காப்பாத்துறதுக்காக அதையுமே பணைய வைக்கக்கூடிய ஆட்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நாள் தான் இன்னைக்கு. அந்த வகையில் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம கூட பேசுறதுக்காக மிஸ்டர் லோகநாதன் இணைஞ்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் சர்வீஸ் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் சென்னையில் அவர் கூட தான் இன்னைக்கு இது நம்ம ஆளில் நம்ம பேச போகிறோம். காத்து வாக்கில் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். வணக்கம் லோகநாதன், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன்.
1: லோகநாதன், ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே, அன்னைக்கு உங்க கூட பேசல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமா ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து நிறைய சூழ்நிலையை வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? டக்குன்னு எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க?
2: அதாவது வி ஸ்டாண்ட் டு சேவ், காக்கும் பணி எங்கள் பணி என்ற நோக்கத்துல நாங்க ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ரெஸ்கியூவும் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா எந்த நேரமும் 24/7 எங்களுடைய மாடர்ன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எங்களுக்கு கால் சொல்லிருக்குன்னா அந்த அழைப்புக்கு தயாராகவே எங்களுடைய ஃபயர் ஸ்டேஷன்ல ஒரு குரூ எனி டைம் போஸ்ட் பண்ற கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. அது ஃபயர்க்கானோ ரெஸ்கியூக்கானோ எதையுமே சமாளிக்கிற அளவுக்கு அவங்களுடைய இது மூணுல இருந்துதான் வாய்ப்பு இருக்கும். அடுத்தது எலக்ட்ரிக்கல்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏசி ஃபயர் ஆகும், இல்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கெய்சர், கெய்சர்ல தண்ணி இல்லாத நேரத்துல போட்டிருக்கும் போது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிலர்ல வந்து குளிக்கிறதுக்காக ஒரு இரும்பு துண்டு மட்டும் போட்டு ஹீட் பண்றாங்க பாத்தீங்களா, அது டிவி, இது மாதிரி இதெல்லாம் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
1: ஓகே, சோ இந்த மாதிரி ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றதையும் நம்ம வந்து லோகநாதன் அவரு கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. அடுத்ததா ரெண்டு பாட்டு கேட்க போறோம். அந்த ரெண்டு பாட்டுமே கேட்கும் போது நீங்க ஓலமை ஏத்தி வச்சுதான் கேட்பீங்க, ஏன் சொல்றேன்னா அந்த மாதிரி வைபா இருக்கும் ரெண்டு பாட்டுமே. கேம் சேஞ்சர் அண்ட் சிங்கம் படத்துல இருந்து
3: எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட். இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ். Admissions open for 2026-27. Call 720-13431. ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென், அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ, அண்ணாநகர் வெஸ்ட். அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்னம், பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம், மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர், ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. கே சின்னதுரையன் கோவிந்த் சம்ம கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம், மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல், கீழ் பார்க், சென்னை.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: சம்மர் ஹாலிடேஸ் வந்தா பேரண்ட்ஸ் டென்ஷன் ஆகுறதே பசங்களோட பெரிய வேலையா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேஷ்ல ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த தண்ணி தேக்க தொட்டின்னு ஒண்ணு இருக்கும், அது ரொம்ப ஹைட்டா இருக்கும், அதுல படிக்கட்டு வழியா மேல ஏறி போய் மேல உட்கார்ந்துருக்காங்க. அந்த படிக்கட்டு வந்து திடீர்னு உடஞ்சிருச்சு. கடைசியா அந்த பசங்களை ஹெலிகாப்டர் வச்சுதான் காப்பாத்திருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க அப்படி இருந்திருக்கும்ல, அந்த பேரண்ட்ஸ்க்காகட்டும் அங்க அந்த ஊர் மக்களுக்காகட்டும், எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படிதான் இருக்கும். நம்ம வீட்லயும் பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு போவாங்களான்னு தெரியல, பட் பக்கத்து வீட்டு டேங்க் வரைக்கும் மாதிரி போவாங்க. காத்து வாக்குல கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. அதுவுமா நம்ம கூட இதனமாலில லோகநாதன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஃபயர் சர்வீஸ் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபயர் ஆகும், எந்தெந்த பொருட்கள்லாம் வீட்டில் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம அவர்கிட்ட கேட்கணும்ல. எஸ் லோகநாதன், சொல்லுங்க. இந்த மாதிரி ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்த பத்தியும் சொன்னீங்க. அந்த மாதிரி ஃபயர் ஆச்சுன்னா கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும், இல்லைன்னா ஃபயர் ஆகாம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்?
4: இது முக்கியமா நம்ம ஏசி, டிவி, இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏஎம்சி மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணணும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிருக்கணும், ஒரு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிருக்கலாம், இது மாதிரி பண்ணோம்னா. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்ல தரமான மின் ஒயரா போட்டிருந்தோம்னா ஃபயரை தடுக்கலாம். அதே மாதிரி எல்பிஜி பத்தி சொல்லணும் போது வென்டிலேஷன் இருக்கணும், அதே மாதிரி அந்த ரெகுலேட்டர், அதனுடைய டியூபு, அதே மாதிரி அந்த ஸ்டவ்வையும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி பக்கமா மெயின்டெய்ன் பண்ணோம்னா இதுல இருந்து ஒரு சேஃபா இருக்கலாம்.
3: ஓகே, சோ இவ்வளவு டீடைலா சொல்லிட்டீங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்து பக்கமே வரமாட்டோம். நீங்க எப்ப இந்த ஃபயர் சர்வீஸ்க்குள்ள வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்களேன்.
4: நான் வந்து 2001 டிஎன்பிஎஸ்சி மூலமா குரூப் 2 மூலமா செலக்ட் ஆகி 2001 ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசரா செலக்ட் ஆகி வந்தேன். என்னுடைய போஸ்டிங் வந்து சாத்தூர் விருதுநகர் மாவட்டத்துல ஸ்டார்ட் பண்ணோம்.
3: ஓகே,
4: அதுக்கப்புறம் அங்க ஒரு 1 இயர் இருந்துட்டு நான் இங்க ரெட்டில், அதே மாதிரி சென்னை, அம்பத்தூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்கியூ கால்ஸ்,
3: பிளட்ல
4: நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் நானு. நான் வந்து நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவேன்றதுனால பிளட்ல எல்லாம் வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணுவேன். வித் இந்த ரப்பர் போட் சொல்லக்கூடிய இன்ஃபிளேட்டபிள் ரப்பர் போட் வித் அவுட் போர்ட் மோட்டரோட ஆப்ரேட் பண்ணி நம்மளுடைய தண்ணிக்கு கீழே போறதுக்கு அந்த அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணி அது மாதிரி பயிற்சியும் பெற்றதால
3: பாட்டு கேட்க போறோம். அப்படி சூதிங்கா இருக்கும் கேக்குறதுக்கு அந்த பாட்டு.
5: சபாஸ் மாப்பிள்ள சபா.

0: தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், விஐபி தொகுதிகள், கள நிலவரம்.
1: விஐபி தொகுதிகளை பொறுத்தமட்டில் சில கள நிலவரங்கள் மாறிட்டு இருக்கு. இப்போ பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் மத்திய அமைச்சருமான எல் முருகன் பின்னடைவை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்காரு. முதுகுளத்தூர் தொகுதியில திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் முன்னிலை பெற்றிருக்காரு. போடிநாயக்கனூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் இருக்காரு. திருச்செந்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் இருக்காரு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில போட்டியிடும் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இருக்காரு. திமுக வேட்பாளர் ஏவா வேலு தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். அவர் 6827 வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் தாவேக்கா வேட்பாளர் அருள் ஆறுமுகம் 8399 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். காட்பாடியில் திமுக வேட்பாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் 5301 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்து வருகிறார். அங்கு அதிமுக வேட்பாளர் ராமு 7599 வாக்குகளை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை 2347 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அங்கு தாவேக்கா வேட்பாளர் தென்னரசு 3743 வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார். ஆலந்தூரில் திமுக வேட்பாளர் தாமு அன்பரசன் 6243 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார். டிவிகே வேட்பாளர் ஹரிஷ் 8297 வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார். திருச்செங்கோட்டில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் 5125 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் அங்கு தாவேக்கா வேட்பாளர் அருண்ராஜ் 6282 வாக்குகளை பெற்று முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறார்.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
2: Hi, this is Rutraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
6: Hello, Hello FM.
7: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
2: இஸ் இட் எ லிவிங் ரூம்
3: ஆர் எ ப்ளே ரூம்?
2: Wait, is it a music room?
3: Or maybe a lounge room?
2: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
4: நம்ம பவுண்டாய் படுக்கையில விழுந்ததிலிருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
5: ஏண்டி பாட்டி என்னதடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
6: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
7: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ, நீ சொல்லுக்கா.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விழுங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
9: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை. ஹலோ எஃப்எம்எல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரம்.
10: இப்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 109 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. அதிமுக அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி 72 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 53 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க.
9: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: சென்னையிலே ரொம்ப வருஷம் இருப்போம், ஆனா சென்னையில இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றது தெரியவே தெரியாது. நான் எனக்கும் நிறைய இடம் தெரியவே தெரியாது. எங்க இருக்கு அப்படியா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிளேஸ பத்தி தான் இப்ப அண்ணா வந்து நம்ம கிட்ட சொல்ல போறாரு. கோடைக்கால காற்றே ஸ்பெஷல் போவோமா ஊர் போலம்ல, இன்னைக்கு எங்க போக போறோம், எந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றதான் கொஞ்ச நேரத்துல சொல்ல போறேன். காத்து வாக்குல கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். அண்ண கிட்ட கேட்டுருவோமா?
2: நம்ம ஹலோ எஃப்எம் கோடைக்கால காற்றே,
3: கோடைக்கால காற்றே
2: சம்மர் ஸ்பெஷல் போவோமா ஊர்கோலம்.
4: சென்னைன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய இடங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா சென்னை வாசிகளுக்கே தெரியாத ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் இருக்கு. அது 1712 கட்டப்பட்ட ரொம்ப பழமையான அர்மீனியன் சர்ச். அந்த காலத்துல சென்னையில இருந்த அர்மீனியன் ட்ரேடர்ஸ்க்காக இந்த சர்ச் கட்டப்பட்டிருக்கு. அர்மீனியன் சர்ச்சுக்கு அர்மீனியன் சர்ச் ஆஃப் வர்ஜின் மேரி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த சர்ச்சோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்க இருக்கிற பெரிய பெரிய பெல்ஸ் தான். பொதுவா சர்ச்ல ஒன்னு இல்லைன்னா ரெண்டு மணிகள் தானே இருக்கும், ஆனா அர்மீனியன் சர்ச்ல மொத்தம் 6 மணிகள் இருக்கு. அந்த காலத்துல இங்க பெல் அடிச்சா அந்த சத்தம் ரொம்ப தூரம் வரைக்கும் கேக்குமா. இங்க இருக்கிற ஒவ்வொரு மணியோட வெயிட்டும் சுமார் 150 கிலோ இருக்காம். சர்ச்சோட பிரம்மாண்டமே நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். தினமும் காலையில 9 மணிலிருந்து மதியம் 2:30 வரைக்கும் விசிட்டர்ஸ்க்காக ஓபன் பண்ணியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல போனா ரொம்பவே பிஸியா இருக்கும். பரபரப்பா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மனசு அமைதிப்படுத்த அர்மீனியன் சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம்.
2: நம்ம ஹலோ எஃப்எம் கோடை கால காற்றே,
3: கோடை கால காற்றே
1: அர்மேனியன் சர்ச் கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஸ்பாட் வந்து அண்ணா சொல்லியிருக்கிறாரு. சோ நாளைக்கு எந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து காத்து வாக்குல நிகழ்ச்சியை கேட்கணும். ஓகேவா? இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்ததா லேசா லேசா நிகழ்ச்சியை திரு கூட தான் கேட்க போறீங்க. அது மட்டும் இல்லாம
5: இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுந்து இருக்கு.
1: அவ்வளவு சீக்கிரமாவா உங்களை விட்டுருவேன். ஈவினிங் 4 மணிக்கு 4 மணி வாழ் நிகழ்ச்சியில கேமோட வந்து சந்திக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சுருங்க. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
6: Hit song of the hour,
7: hit song of the hour
2: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 12:01.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
7: பங்காளி பழகுன பழக்கம் நறுக்குன்னு இருக்கணும் யா,
8: நறுக்குன்னு இருக்கிறத விட நல்லதா இருக்கணும்டா. யோ பஞ்சாயத்து,
9: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல,
10: அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல்.
11: நல்ல நட்புன்றது எதுன்ற, நண்பனா கூட இருந்தாலும் அதை தப்புன்னு செஞ்சுட்டான்னு தெரிஞ்சா அதை கண்ணீர் விடுற அளவுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கண்டிச்சிடணும் யா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள்.
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: போல் ஸ்ரீ கன்னியாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
1: ஸ்ரீ கன்னியாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ். விசிட் skpc.edu.in.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் ரைட் தான். ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
2: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
3: ஏசியா ஏசி வாங்க, வசந்த் அண்ட் கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
5: Namma Hello FM il Hello Gramophone.
6: Marappa Palaniyappa.
5: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்.
6: எனக்கு ஒரு மகன் பிறப்பா.
5: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை.
6: இதுதான் எங்கள் உலகம்.
5: நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
7: சென்னை ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு, சென்னை. மற்றும்
8: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
9: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: வணக்கம் வணக்கம், மதிய வணக்கம் உங்க எல்லாருக்கும். ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. உங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி மண்டே. இந்த மண்டே இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த வாரம் எல்லாரும் ஜாலியா இருக்கும். சரியா, என்ன டிப் சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு விசேஷம், ஏதாவது ஸ்பெஷலான நாட்கள் அப்படின்னும் போது முறுக்கு எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த வானொலி இருக்குல்ல, இந்த வானொலியோட அடியில உப்ப தெளிச்சுட்டின்னு வச்சுக்கோங்களேன். எந்த தின்பண்டமும் நீங்க செய்யும் போதும் அது வந்து அந்த இதுல ஒட்டாது. சரிங்களா, சம்டைம்ஸ் ஒட்டினாலே சரியா வராது, அதுவே பெரிய தலைவலியா இருக்கும். என்னடா ஆசாசியா ஏதோ ப்ரிப்பேர் பண்ணோம் பட் ஆனால் சரியா வரமாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க தெரியுமா. ஸோ அதுதான் சொல்றேன், ஸோ வானொலியோட அடியில உப்ப தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன தின்பண்டம் செஞ்சாலும் அது அந்த வானொலியில ஒட்டாது. சரியா, இதான் இன்னைக்கான டிப்பே. அண்ட் இன்னைக்கு மே 4 யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாளா இருக்கோ எல்லாருக்கும் ஹலோ எஃப்எம் சார்பாக அண்ட் என்னோட சார்பாக வாழ்த்துகள். இதே மாதிரி இப்போ நீங்க யாருக்காவது விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹலோ கிரீட்டிங்ஸ்க்கு கால் பண்ணுங்க, உங்க கூட சேர்ந்து நானும் அவங்களுக்கு விஷ் பண்றேன். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99-044-64-69-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல யாருக்காவது பர்த்டே, சொந்தக்காரவங்க சைட்ல யாருக்காவது கல்யாண நாள், அக்கம் பக்கத்துல கூடியிருக்கிறவங்க, கூட வேலை பாக்குறவங்க, நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நாள் நீங்க அதுக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. ஹலோ கிரீட்டிங்ஸ்ல விஷ் பண்ணலாம், உங்க கூட சேர்ந்து நானும் உங்களுக்கு விஷ் பண்றேன். சரியா, இப்ப வீரா அண்ட் சேதுபதி ரெண்டு படத்துல இருந்து ரெண்டு பாட்டு வருது, கேட்டு நினைச்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: of the hour.
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
0: ஹலோ எஃப்எம்எல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், விஐபி தொகுதிகள், கள நிலவரம்.
2: குளத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து பின்னடைவு சந்தித்து வரும் நிலையில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் சாத்தூரில் தொடர்ந்து பின்னடைவு சந்தித்து வருகிறார். திருச்சி கிழக்கில் விஜய் 11,115 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் இனிங்கோ இருதயராஜ் 6,250 வாக்குகளை பெற்றுள்ளார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 8,016 வாக்குகளை பெற்று பின்னடைவு சந்தித்துள்ள நிலையில் அங்கு தாவேக வேட்பாளர் பிரபு 30,744 வாக்குகளை பெற்றுள்ளார். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மாங்குடி 17,239 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார். விருத்தாச்சலத்தில் பிரேமலதா 15,000 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் தாவேக வேட்பாளர் விஜய் 15,939 வாக்குகளை பெற்றுள்ளார். அவிநாசியில் மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான எல் முருகன் 15,033 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் 27,455 வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார். திமுக வேட்பாளர் நல்லசிவம் 21,831 வாக்குகளை பெற்றுள்ளார்.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
3: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
4: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
5: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
6: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
8: பூர்விகாவா?
9: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
0: தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
10: Hey, you're looking so cool, yeah? ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
11: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
12: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடிக்கல, அதுல கலந்துக்குதான்.
0: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடிக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
13: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance, our pledge to protect, always at your service. On air partner Etihad, beyond borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar, semma taste, semma life.
14: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில், ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, லேசா லேசா நிகழ்ச்சியில திரு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஹலோ கிரீட்டிங்ஸ் எல்லாம் விஷ் பண்றதுக்காக உமா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் உமா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உமா யாருக்கு விஷ் பண்ணணும்?
2: எங்க டாக்டர் தான்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. டுடேஸ் மெனுல அவங்க வீட்டு சமையல ஷேர் பண்றதுக்காக லக்ஷ்மி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் லக்ஷ்மி.
2: வணக்கம் திரு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
1: சூப்பர். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்ல?
2: இன்னைக்கு வந்து மீன், மத்தி மீன் மாங்காய் போட்டு குழம்பு, கிழங்கா மீன் வறுவல், எறா தொக்கு.
1: ஓகே, கடல்ல கலந்துட்டு வந்தீங்க போலயே. நீங்களும் உங்க வீட்டு சமையல் இன்னைக்கான கோட்டா முடிஞ்சதே நம்ம நாளைக்கா ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததா டிராகன் படத்துல இருந்து ஒரு பாடல், பாட்டுக்கு அப்புறம் சின்ன பிரேக். அலுசுவல்ல சித்த மருத்துவர் கு சிவராமன், அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து பேசுவாரு. அண்ட் இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ண போறோம் அப்படின்றது நான் சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம்எல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மாவட்ட வாரியான நிலவரம்.
1: சென்னையில் இருக்கக்கூடிய 16 இடங்கள்ல 14 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில இருக்காங்க. சேப்பாக்கம் மற்றும் துறைமுகம் தொகுதியில திமுக முன்னிலையில இருக்காங்க. திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய 9 தொகுதிகள்ல தாவேக்கா முன்னிலையில இருக்காங்க. திருத்தணி தொகுதியில அதிமுக முன்னிலையில இருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய 4 தொகுதிகள்ல தாவேக்கா முன்னிலையில இருக்காங்க. செங்கல்பட்டுல 6 தொகுதிகள்ல தாவேக்கா முன்னிலையில இருக்காங்க. செய்யூர் மற்றும் மதுராந்தகம் தொகுதியில அதிமுக முன்னிலையில இருக்காங்க.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
2: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
3: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு
4: வச்சுக்கோ.
3: இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
2: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்டு? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கே.
5: ஒவ்வொரு வெள்ளி என்றும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களுடன் நம்ம ஹலோ எஃப்எம்இல் ரெட்ரோ ஃப்ரைடே
6: வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
7: Hi, this is Dhoni.
8: Hi, this is Rituraj Gaikwad.
9: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
10: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோடு இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: Hey, you're looking so cool, yeah? Ama, summer heat beat pandradhukku namma Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah super ana summer special collection irukku. Anga sari vaangi kattna neeyum cool ah irpa.
5: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
7: Satyala Blue Star Mitsubishi Panasonic ne enna brand AC pidichirukko zero down payment la AC EMI la AC vaangunga. Inda May heater beat panunga.
8: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி. நச்சுன்னு நறுக்குன்னு
9: வீரா பலசரக்கு கடை வச்சிருந்தாரு. அவரோட கடைக்கு தினமும் கூட்டம் அதிகமா வரும். அதை பார்த்த பக்கத்து கடைக்காரருக்கு எப்பவுமே பொறாமையா இருக்கும். அவர் ஒரு நாள் வீராவோட கடையில இருந்து வெளியே வந்த ஒரு கஸ்டமர் கிட்ட, ஏன் வீராவோட கடையில கூட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அந்த கஸ்டமர், அவரு எப்பயுமே நல்லா சிரிச்ச முகத்தோட பேசுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஓஹோ, அதான் வியாபார தந்திரமா? அப்பதான் நீங்க அதிகமா வாங்குவீங்களோ அப்படின்னு கடைக்காரர் கேட்க, அப்படி இருக்கலாம், ஏன்னா எத்தனையோ பேரு பல பிரச்சனைகளோட வரப்ப அந்த 2 நிமிஷம் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பேசுறது, நல்லா விசாரிக்கிறது மனச சந்தோஷப்படுத்துது அப்படின்னு கஸ்டமர் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. அன்பால எதையும் சாதிக்கலாம்னு அந்த பக்கத்து கடைக்காரருக்கு இப்ப புரிஞ்சது.
8: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி. நச்சுன்னு நறுக்குன்னு
6: சென்னை ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி ஃபார் quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruverkadu, Chennai. மற்றும்
10: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
11: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
12: Hit song of the hour.
13: Hit song of the hour.
6: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே. சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல் இஸ் வெல்ல பேசுறதுக்காக சித்த மருத்துவர் கு சிவராமன் என் கூட இணைஞ்சிருக்காரு. என் டாக்டர் கிட்ட பேசுவோமா? குட் ஆஃப்டர்நூன் டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, இப்போ நம்ம கோடை காலத்திலே இருந்தாலும் கூட இந்த டைம்ல நிறைய பேருக்கு ஜுரம்லாம் வரும் தெரியுமா? அந்த ஜுரம் வரும்போது எதுலாம் ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவீங்க?
4: கோடை ஜுரத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் அம்மை தான்.
3: ஓகே,
4: அம்மை நோய்கள் வந்து கோடையில ரொம்ப அதிகமா வரும். எப்படின்னா, நிறைய பூஞ்சைகளோ தொற்றுக்களோ அதனுடைய கிருமிகள் வந்து உலர்ந்து இருக்கிறதெல்லாம் வந்து வெயில் காலத்துல அது வந்து காற்றில் பரவ ஆரம்பிச்சிடும். ஏர் ட்ரை ஆகும் போது பரவும் போது ஈஸியா அது பரவக்கூடிய தன்மை இருக்கும். தண்ணீர் மலினம் அடைஞ்சிரும். தண்ணீருடைய தேக்கங்கள் முன்ன விட மழைக்காலத்தை விட இப்ப அதிகமா தேங்கி நிற்கும். அப்ப அது கண்டாமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா, அந்த முதல்ல வெயில் காலத்துல வந்து நம்ம கவனமா பார்க்கணும், தண்ணீரினால் பரவக்கூடிய நோய்கள்.
3: ஓகே ஃபைன். சோ தண்ணீரினால பரவக்கூடிய நோய்கள் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்ல வரீங்க இல்லையா? அடுத்தடுத்து இதை பத்தி நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் டாக்டர். அண்ட் பெண்களை இன்னைக்கு நம்ம லேசா லேசா நிகழ்ச்சியில எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சின்ன வயசுல நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். அவ்வளோ சீக்கிரமா வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறது, படத்துக்கு போறது, விளையாட போறதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க சின்ன வயசுல உங்க அம்மா அப்பா கிட்ட எந்தெந்த விஷயத்துக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு அழுது அடம் பிடிச்சு ஒரு ரணகலமாகும் அந்த இடத்துல. அப்ப அதே மாதிரி இப்ப நீங்க உங்க பசங்களுக்கு எதெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறீங்க அப்படின்றத நீங்க சேர்த்து ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க 0444-66-99-0044-99-99-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சின்ன வயசுல நீங்க எந்தெந்த விஷயத்துலலாம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதே மாதிரி இப்போ உங்க பசங்களுக்கு நீங்க எதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் கொடுக்க கொஞ்சம் தயக்கப்படுறீங்க, கால் பண்ணுங்க, பேசுவோம்.

0: தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரம்.
1: தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 107 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. அதிமுக அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி 65 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 62 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 1:01.
0: வணங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோடு இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைடு எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
4: பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
6: சூப்பர் பிளேயரியா.
7: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
6: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
7: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
5: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
8: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
9: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10000 granulated sugar. Semma taste, semma life.
10: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
11: திங்கள்
12: முதல் சனி வரை நம்ம ஹலோ எஃப்எம்இல் குட்டி ஸ்டோரி.
13: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruverkadu, Chennai. மற்றும்
14: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
15: 49 வருடங்களாய் சக்தி மசாலா

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சின்ன வயசுல உங்க அம்மா அப்பா கிட்ட

0: இதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுல வந்து வெளியே, அதுவும் இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன்ல வெளியே போய் விளையாடுறதுக்கு அழுது அடம்பிடிச்சு ரொம்ப கஷ்டப்படுவேன். வெளியே போய் விளையாட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து படத்துக்கு போறதுக்கு, ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் உனக்கு போகணுமா, அப்பெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி என்னை வந்து வீட்டிலேயே அடைச்சி வச்சிருவாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல உங்க அம்மா அப்பா கிட்ட எதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. சங்கீதா நினைச்சிருக்கிறாங்க. வணக்கம் சங்கீதா.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சூப்பர், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஸ்கிரீனிங் டைம் தாங்க. அப்ப வந்து சின்ன டிவியும் வீடியோ அது மாதிரி இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக் எல்லாம் இருக்கும். பக்கத்து வீட்டுல போய் இந்த சண்டே அன்னைக்கு டிவி பாக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டுல இல்லைன்னா வச்சு பக்கத்து வீட்டுல போய் பாக்கணும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீடுங்களை போய் பாக்கும்போது அந்த நாலரை பர்மிஷன், 6 மணிக்கு போற பரவசி பர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம், 4 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்
0: வீட்டுல.
1: அந்த மாதிரிதான் அப்ப இந்த பிரச்சனை. இப்பயும் ஸ்கிரீனிங் டைம் தான், ஏன் பண்ணீங்களுக்கு அதே கண்டிஷன் தான்
0: ஆகுது.
1: பாட்டிக்கு டிவிக்கு பையனுக்கு கார்ட்டூன் பாக்கணும், என் மாமியாருக்கு சீரியல் பாக்கணும், என் பொண்ணுக்கு ஹிந்தி சீரியல் பாக்கணும். 3 பேரும் இப்ப வீட்டுல சம்மர்ல இருக்காங்க, வெளியே வேலை இல்லாச்சும் 3 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. போனா நான் 3 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணி 3 பேருக்கு டைம் பிரிச்சு கொடுக்கணும்.
0: இந்த
1: டைம்ல இவங்க தகுந்தா அவங்கள்ட்ட கேட்கணும். அப்புறம் அவங்க அப்பா வந்தா போனுக்கு டைமிங்.
0: Darling song of the hour. Vadanguvor Darling Electronics and Furnitures.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: Hi, this is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
2: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
1: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
2: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம்னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட
3: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
4: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
5: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
4: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
7: Thambi, நீ சிவனே சன்ன மயந்தான?
8: ஆமானே.
7: ஒரு வழியா உங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
8: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன். ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குது.
7: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ எஃப்எம் சவுண்டா வை, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
9: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜி எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: நவ் எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திரு உடன் லேசா லேசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க எதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டிருந்தேன் இல்லையா. லக்ஷ்மி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்காங்க. சொல்லுங்க லக்ஷ்மி, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சின்ன வயசுல பெர்மிஷன் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க?
2: ஸ்கூல்ல டூர் போறதுக்கு
1: விட மாட்டாங்க.
2: பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க.
1: என்ன ரீசன் சொல்லுவாங்க?
3: பூஜ்ஜியம் 4 4 44 46 99 99.

0: நீங்க
1: நல்லா இருக்கு. வெயில் அப்படி இருக்கு?
0: வெயிலா? இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க, காலையில இருந்து பெருசா வெயில் இல்ல.
1: பரவாயில்ல.
0: சொல்லுங்க.
1: அது சொல்றதே சந்தோஷமா இருக்கு.
0: சொல்லுங்க கீதா.
1: அதாவது எங்க வீட்டுல கண்டிஷன் பாத்தீங்கன்னாக்க, இந்த லீவ் டைம்ல எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாம் வீட்டை பூட்டிடுவாங்க.
0: அப்படியா?
1: வெளியில வெளியில போய் விளையாட கூடாதுன்னு தான், பசங்க கூட விளையாட கூடாது, போக கூடாதுன்ட்டு. அப்பெல்லாம் வீட்டை பூட்டி இந்த சாவி எங்க இருக்குன்னே தெரியாது, இவங்க தூங்கிருவாங்க. நாங்க அந்த சாவி எங்க இருக்குன்னு தேடி தேடி பார்த்து மாட்டிக்குவோம்னா எடுக்கவே முடியாது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சினிமாக்கு போறதெல்லாம் வந்து விடவே மாட்டாங்க. அவங்கதான் பொட்டு அம்மன், பாலையத்தம்மன் அப்படின்னு அம்மன் படமா
0: கூட்டிட்டு போவாங்க. ஆரம்பிச்சிடும்
1: பாடத்துக்கே கூட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் போய் பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பார்த்த அனுபவங்கள்லாம்.
0: சரி, இப்ப நீங்க உங்க பசங்களுக்கு எதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க கொஞ்சம்
1: தயக்கம் காட்டுறீங்க? நான் வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் களவும் கற்றுமற. அதனால நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். நீ வந்து உன்னோட லிமிட் எதுன்னு பாத்துக்கோ. நீ கரெக்டா நடந்து
0: நல்லது எது கெட்டது எதுன்னு நீயே தெரிஞ்சுக்கோப்பா அப்படினு விட்டுட்டீங்க.
1: நான் தெரிஞ்சிட்டேதான் வரணும். இல்லனாக்க நம்ம நல்லது மட்டுமே புடிச்சு புடிச்சு வச்சு நம்ம பொத்தி வச்சு வச்சிருந்தானா ஒண்ணா ஆகாது. அப்ப நம்ம ஏதாவது பிரச்சனை ஆகும்.
0: கரெக்டா சொல்லுங்க. சூப்பர். ஆக்சுவலா ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் பசங்க மேல, பெற்றோர்களுக்கு.
1: கான்ஃபிடன்ட் இருக்கு. அதே நேரம் நான் சில விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கேன்.
0: ஓகே,
1: இது இப்படி இது இப்படி இது இப்படி நீ எல்லாமே போ. நான் நூல எவ்வளவு தூரம் வேணா விடுறேன் உனக்கு.
0: ஓகே,
1: பிரச்சனை வரும்போது திரும்பி வந்துரு. அவ்வளவுதான், வந்து பாத்துக்க, தெரிஞ்சுக்க, இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் தெரிஞ்சுக்க.
0: கிரேட் கீதா. ஆக்சுவலா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஒரு பயம் வந்துருது, எங்கேயோ பசங்க வந்து தப்பான வழியில போயிடுவாங்களோ, ஏதோ பிரச்சனையில மாட்டிப்பாங்களோன்னு. பட் வந்து பசங்களை நம்பி உள்ளான். நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை செம்மையா இருந்தது, களவும் கற்று மர அப்படின்றது. இன்னைக்கு இருக்க நிறைய பேரண்ட்ஸ் அதை வந்து அந்த யுக்தியை பயன்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா இட்லி கடை படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, பாட்டை கேட்டுட்டே இருங்க. நான் போயிட்டு பக்கத்து வீட்டு பவுன் தாய் பாட்டியை கூட்டுன்னு வரேன்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
3: புக்ஸ் காப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் near St. Thomas Mount. Admissions open. Call 720013431. Subject to University of Madras affiliation.
4: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
6: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்ம வண்டியலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு AC மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட். இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு, சென்னை. மற்றும்
7: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
8: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
9: Hit song of the hour.
10: Hit song of the hour.
11: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.
12: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே,

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: ஹலோ எஃப்எம் 106.4 திருகூடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஃப்ரைடேக்கு அப்புறமா நம்ம பக்கத்து வீட்டு பவுன் தாய் பாட்டி இப்ப நம்ம கூட இணைய போறாங்க. பாட்டி, ஸ்டார்ட் பண்ணி விடுங்க.
4: ஐயா, பக்கத்து வீட்டு பவுன் தாய் சொல்றேன் கேளு. ஏனுங்க, சவ்வு மிட்டாய் தாத்தாவை பாத்துருக்கீங்களா? ஊரெல்லாம் சுத்தி உழைச்சு கருத்த தேகம், முகம் பூரா சுருக்கம், ஆனா சந்தோஷமா இருப்பாரு. மிட்டாய் தாத்தானே பெரிய மூங்கில் குச்சியோட முனையில பாவாடை சட்டை போட்ட பொம்மை கைய தட்டிக்கிட்டே வரும். பார்க்கவே வித்தியாசமா இருக்கும்னா, இதுல பொம்மைக்கு வளையலு, ரிப்பனு, கலர் கலர் பொட்டு, இதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பொம்மை பார்க்கறதுக்கே. பொம்மையோட காலுக்கு கீழே ரோஸ் கலரு, வெள்ளை கலருன்னு சவ்வு மிட்டாய் சுத்தி இருப்பாங்க. இதுல சிறப்பம்சம் என்ன தெரியுங்களா? நம்ம என்ன வடிவத்துல கேட்கறோமோ அந்த சவ்வு மிட்டாய சவ்வா இழுத்து அந்த தாத்தா கையில கட்டி விடுவாரு. சிலருக்கு வாட்சு, சிலருக்கு மயிலு, குயில், யானை, காரு, இப்படின்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே இருக்கு. அது என்னவோ தெரியலீங்க. ஜவ்வு மிட்டாய்னா குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவர்களுக்கு கூட கையில கட்டி பார்க்கணும்னு ஒரு ஆசைதான். இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, நாளைக்கு பேசலாம், நான் வாரேன்.
5: ஹலோ எஃப்எம், கோடை கால காற்றே, சம்மர் ஸ்பெஷல், நினைவுகள்.
3: சூப்பர் பாட்டி, தேங்க்யூ ஸோ மச் இந்த ஜவ்வு முட்டாய் கதை எங்ககிட்ட சொன்னதுக்காக. மக்களே, நாளைக்கு ஈவினிங் 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லடி நிகழ்ச்சி இருக்கு. இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் அஃபிஷியல் ரேடியோ பாட்டாலான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லடி நிகழ்ச்சி இருக்கு. சொல்லியடியில் நீங்க வின் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எத்திகார்ட், சேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000, கிரானுலேட்டட் சுகர் பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்து இணைந்து வழங்குவோர் கே சென்னை.

0: சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மாவட்ட வாரியான நிலவரம்.
1: சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலையில் இருக்காங்க. சேப்பாக்கம் மற்றும் துறைமுகம் தொகுதிகளில் திமுக முன்னிலையில் இருக்காங்க. திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 9 தொகுதியில் தாவேக்கா முன்னிலையில் இருக்காங்க. திருத்தணியில அதிமுக முன்னிலையில் இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் தாவேக்கா முன்னிலையில் இருக்காங்க. செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் 5 இடங்களில் தாவேக்கா முன்னிலையில் இருக்காங்க. செய்யூர் மற்றும் மதுராந்தகம் தொகுதிகளில் அதிமுக முன்னிலையில் இருக்காங்க.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 2:01.
0: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உர்தா கருத்தா திருக்குறள்.
7: ஒருத்தனுக்கு கஷ்டம் வர்றதுலயும் ஏகப்பட்ட நல்லது இருக்கியா. ஏன்னா அந்த கஷ்ட காலத்துலதான் கூட இருக்கிறவங்க எப்படி அப்பட்டவங்கன்றத கச்சிதமா கணக்கு போட்டுலாமியா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ். சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
2: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி நச்சினே நறுக்குனே.
3: சேகர் வைஃப் கொடுத்த லிஸ்ட்ல இருந்த எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வண்டியில வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பெரியவர் வெயில்ல தயக்கத்தோட நின்னுகிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் போற வர வண்டிகள் எல்லாம் தயக்கத்தோட பாத்துக்கிட்டே இருந்தாரு. இத கவனிச்ச சேகர் மெல்ல வண்டியை நிறுத்தி அந்த பெரியவர்கிட்ட, ஐயா எங்க போகணும் அப்படின்னு கேட்டு தன்னோட வண்டியில ஏத்திக்கிட்டாரு. பெரியவர் இறங்க வேண்டிய இடத்துல வண்டியை நிறுத்தின சேகர் திடீர்னு தன்னோட செருப்பை கழட்டி கொடுத்து, ஐயா இந்தாங்க போட்டுக்கோங்க அப்படின்னு பெரியவரை போட்டுக்க சொன்னாரு. பெரியவர் பதறி போயிட்டாரு. தம்பி தம்பி எனக்கு செருப்பு கொடுத்துட்டீங்க, நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு கேட்க, ஐயா நான் நேரா வண்டியில வீட்டுக்கு தான் போறேன், அதோட என்கிட்ட இன்னும் ரெண்டு செட்டு செருப்பு இருக்கு, அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு வண்டிய ஸ்டார்ட் பண்ணாரு. சேகருக்கு தான் செஞ்ச உதவியால மனசு நிறைஞ்சிருச்சு. அந்த பெரியவருக்கு வெயிலோட வெக்க இப்போ தெரியவே இல்லை.
2: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி நச்சின்.
1: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க உங்கள் சத்யா, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளைஸ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ், மற்றும்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: குட் ஆஃப்டர்நூன் மை டியர் சென்னை மக்களே, ஷோ வந்தாச்சு. ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி பண்றதுக்காக வந்துட்டேன். எஸ், 2002 தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கும் ஸ்பாட் லைட்ல இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு பர்த்டே. இந்த பாட்டை கேட்ட உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல யார் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்கன்னு. எஸ், மிஸ் சென்னையா ஆரம்பிச்சு சினிமாக்கு என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் நடிச்ச படங்கள் எல்லாமே பேக் டு பேக் ஹிட் கொடுத்த ஒரு ஆக்டர் த்ரிஷா. த்ரிஷா தான் இன்னைக்கு May 4 அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. த்ரிஷா எவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணினாலும் நம்ம மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்ச ரெண்டு கேரக்டர்ஸ் அப்படின்னா ஜெஸி அண்ட் ஜானு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். எந்த கேரக்டர் வேணாலும் கொடுங்க, என்ன மாதிரியான ரோல் வேணாலும் கொடுங்க, நான் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக நெகட்டிவ் ரோல்லாம் அவங்க அப்படி நடிச்சு கலக்குவாங்கன்னு எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். கொடி படத்தை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன். அபியும் நானும் பொன்னியின் செல்வன் இப்போ வரைக்கும் எல்லா படத்துலையுமே சூப்பர் டூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. த்ரிஷா கிட்டத்தட்ட 24 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சினிமா ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி, இன்னும் அந்த சாம் மாறாமல் அப்படியே இருக்கிறீங்க. ஒரு ஒரு படத்துலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வெர்சட்டைலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே த்ரிஷா, ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் இருக்கணும். இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். நாங்கள் ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஹலோ எஃப்எம் சார்பாக விஷ் பண்ணிக்கிறேன். டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. புரியாத புதிர் படத்துலேருந்தும் நானும் ரவுடி தான் படத்துலேருந்து அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு கேட்க போகிறோம். கேட்ட அப்படியே இணைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: அண்ணே, இன்னைக்காவது தலைவர்கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே.
1: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு குடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பான்னு.
2: அண்ணே, தலைவர் இந்த நாலு கிழமைலாம் பார்க்க மாட்டார்னு சொன்னாங்க.
1: பார்க்க மாட்டாரு தம்பி, கேப்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு. ஓ, மனுவை அப்ப கொண்டு வாப்பா, உடனே ஓகே ஆயிடும்.
3: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம்எல் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மேகிட்ட பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rutraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
8: Hello, hello,
7: hello FM. Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.

வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: It's Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவில் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நேத்து ஞாயிற்றுக்கிழமை வேற, நமக்கு வீக்கெண்டு, நல்ல நிறைய டைம் இருந்ததா. சரி, சும்மா இல்லாமல் என்ன பண்ணேன், என்னென்ன படத்தோட ட்ரெய்லரு டீசர்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தேன். பார்த்து முடிச்சதும் நான் டிசைட் பண்ணிட்டேன், எப்போ இந்த படம் தேட்டரில் வருதோ உடனே போய் தேட்டரில் பார்த்துடணும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹலோ எஃப்எம்ல டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அப்படி என்ன டீசர் பார்த்தேன், எந்த படத்தோட டீசர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? படம் பேர் பரிமலா அண்ட் கோ. பாண்டிராஜ் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அவரோட யூஷுவலான பேட்டர்ன்ல எல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, அனந்திகா, மிஷ்கின், சாண்டி, யோகி பாபுன்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு கலக்கலான கூட்டணி இந்த படத்துல எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஃபீல் இந்த படம் வந்து இந்த படத்தோட டீசர் பார்க்கும் போதே கொடுத்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீசர் பார்த்து முடிச்சதும் ஒரு ஃபீல் வந்தது, ஏதோ ஒரு படத்தோட சாயல் இருக்கிற மாதிரியே தோணுதே அப்படின்னு யோசிக்கும் போது தான் கண்டுபிடிச்சேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மாதிரியே லைட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணின படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த மாதிரி இன்னொரு படம் வரப்போது அப்படின்னா ஜாலி தானே, சூப்பர் தானே, ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக தான் இருந்தது. இப்போதான் படத்தோட டைட்டில் பரிமலா அண்ட் கோன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து டீசர், ட்ரெய்லர், பாட்டு எல்லாமே வரும். ஒவ்வொன்றா வரட்டும், நம்ம கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கலாம். ஹலோ எஃப்எம்ல பாட்டுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கேட்க போகிறோம் அண்ணாமலை படத்துலேருந்தும் இது நம்ம பூமி படத்துலேருந்தும். கேட்டு இணைஞ்சிருங்க. டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியோடு நான் ஐஷோ உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன்.
2: ஒரு

0: ஹலோ எஃப்எம்எல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். விஐபி தொகுதிகள் கள நிலவரம்.
1: தர்மபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி 8,198 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். விருத்தாச்சலம் தொகுதியில் முன்னிலை நிலவரம் மாறி மாறி வந்த நிலையில் இப்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பின்னடைவை சந்தித்து வருகிறார். மன்னார்குடி தொகுதியில் அமமுக வேட்பாளர் காமராஜ் 2,760 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். இங்கு திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா பின்னடைவை சந்தித்துள்ளார். விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் 2,455 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துள்ளார். திருச்செந்தூரில் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் 6,408 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சாத்தூர் தொகுதியில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் 18,793 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். போடிநாயக்கனூரில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் 29,209 வாக்குகள் பெற்று முன்னிலை வைக்கிறார். மயிலாப்பூர் தொகுதியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் 16,682 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்து வருகிறார். கோவை தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 38,403 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். குன்னம் தொகுதியில் திமுக வேட்பாளர் எஸ் எஸ் சிவசங்கர் 45,495 வாக்குகள் பெற்று முன்னணியில் உள்ளார். ஓட்டப்பிடாரம் தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி முன்னிலை வகித்து வருகிறார். தொடர்ந்து பின்னடைவில் இருந்த திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் ஏவா வேலு தற்போது முன்னிலை பெற்றுள்ளார். ராதாபுரத்தில் திமுக வேட்பாளர் அப்பாவு பின்னடைவை சந்தித்து வருகிறார்.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: அஜித்குமார் படம் நடிச்சாலும் சரி, இல்ல ரேசிங் பண்ணினாலும் சரி, அவருக்குன்னு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஹலோ எஃப்எம்ல டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அஜித்குமார் ரேசிங் பக்கம் போயிருக்காரு, நிறைய ரேசிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்டர்ஸ் அவரோட ரேசிங் பண்ணும்போது போய் போட்டோ எடுத்துக்கிறது, அதை சோசியல் மீடியால ஷேர் பண்றதுன்னு நம்ம நிறைய அப்பப்போ பார்த்துட்டே தான் இருக்கிறோம். பட் அவருக்கு எப்படி இது மேல இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மோட்டர் ஸ்போர்ட் ரேசிங் இந்த ஜேர்னி எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நம்ம சீக்கிரமே தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாடியேட்டர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியே வரப்போகுது. யார் எடுக்க போறாங்க, இதை ரிசர்ச்லாம் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் ஏ எல் விஜய், மதராசப்பட்டினம், தாண்டவம், தெய்வ திருமகள்லாம் எடுத்தார் இல்லையா, அவர் தான் இந்த படத்தை வந்து டாக்குமெண்ட்ரி வந்து டைரக்ட் பண்ணி நமக்கு ரிலீஸ் பண்ண போறாரு. இந்த ரேசிங் அப்படின்னா நம்ம பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எலமெண்ட் படத்தோட மியூசிக். அது சும்மா கண் சிமிட்ட நேரத்தில் வந்து இப்படி கார் போயிடும் இல்லையா, ஆனால் அந்த சவுண்ட் மட்டும் காதில் ஓடிட்டே இருக்கும். யார் இதுக்கு சவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூசிக் கம்போசர் ஜி வி பிரகாஷ் தான் ஒர்க் பண்றாரு. ஏ எல் விஜய் அண்ட் ஜி வி பிரகாஷ் ஆல்ரெடி அவங்களோட காம்பினேஷன்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்குது. பட் இந்த டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்றது அடுத்தடுத்து டீசர் ட்ரெய்லர்லாம் இதுக்கும் கொடுப்பாங்க படம் மாதிரியே, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு ஃபிலிம் மோஷன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கு, அதுல கூட அந்த கார் வேகமா போற மாதிரி ஒரு சவுண்ட் வந்தது, அது பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. பட் ஃபுல்லா அஜித்குமார் அதை பத்தி என்ன பேசியிருக்காரு, அவருக்கு எப்படி இதுல இன்வால்மெண்ட் வந்தது, எப்படி இதை கொண்டு போறாரு அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கிளாடியேட்டர், அதுக்கு தான் டைட்டில் கிளாடியேட்டர். அப்படின்னா ரொம்ப இங்கிலீஷாக இருக்கேன், நமக்கு வேற அர்த்தம் தெரியலையே அப்படின்னு லைட்டாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி படை வீரன் அப்படின்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் இந்த டாக்குமெண்ட்ரி வெளியே வரட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: Darling song of the hour. Song of the hour. வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: வணக்கம், சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
2: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
3: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
4: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
5: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
0: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட். இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
6: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
7: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
8: பூர்விகாவா?
9: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
10: என்னங்க?
11: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
12: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
13: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam Kechunudrayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakalam, sogusu kappalil midakalam matrum Aswin Sweets and Snacks ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
14: Namma Hello FM il Hello Gramophone.
15: Palakkad pakkathile oru
14: manadai amaidipaduthum mayajalam.
15: Kaadal endan meenil ennal
14: iravin thanimaiyil idhayathil dreengaramidum isai
16: pottu vaitha mugam
14: நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
0: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
17: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
18: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
19: கரெக்டா 2:52 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹலோ எஃப்எம் ஸ்டுடியோஸ்ல டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஐஷு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே சொன்னேன், மே 4 தேதி இன்னைக்கு த்ரிஷா அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. த்ரிஷா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ், எக்கச்சக்கமான படங்கள் தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு பர்சனலா ஒவ்வொரு கேரக்டர் பிடிக்கும், ஒவ்வொரு படத்துல பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி த்ரிஷா நடிச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்சமான படம் எது, எந்த கேரக்டர்ல அவங்க நடிச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, வினய் தாண்டி ஒரு பயம் வந்ததுக்கு அப்புறம் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின் தான் நம்ம எல்லாரும் மனசுலயும் சொல்லிச்சு. அந்த மாதிரி த்ரிஷா நடிச்சதுலயே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்றதா நீ கால் பண்ணி சொல்ல போறீங்க. எனக்கு அவங்க நிறைய பண்ணியிருந்தாலும் ரொம்ப பிடிச்சது வந்து அபியும் நானும் படத்துல அந்த அபி அப்படின்ற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள பாண்டை வந்து அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க, அவ்வளோ அழகா வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்பாவை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாசூக்கா சில விஷயங்கள்லாம் கியூட்டா பண்ணுவாங்க, அப்பா அம்மா மனசு வந்து கஷ்டப்பட்டு கூடாதுன்னு. பட் இருந்தாலும் தனக்கு ஆசைப்படுற விஷயம்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ரோல் அவங்க சோஃபார் பண்ண படத்துல அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அந்த ஒரு டைம்ல. அதுக்கப்புறம் 96 ஜானு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அவங்க நடிச்ச படங்கள்ல ஒரு எவர்கிரீன் ஹீரோயின் நம்ம தமிழ் சினிமாக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஸ்பாட்லைட்டை விட்டு கொடுக்காம நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பொன்னியின் செல்வன்லாம் பார்த்து வியந்தது, ச்சே இவங்களுக்கே இந்த ராணி கேரக்டர் இவங்க தான்ப்பா வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் நீ கேட்டிருக்கிறேன். த்ரிஷா நடிச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது? ஸோ ஃபார் நிறைய படம் நடிச்சிருக்காங்க, பட் எனக்கு த்ரிஷானா இந்த படம் தான்ப்பா ஞாபகம் வரும் அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல அது என்னன்னு கால் பண்ணி சொல்லுங்க. 0444-66-99-99 நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்.

0: FM தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ FM நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 3 மணி.
2: வணங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: நம்ம ஹலோ FM 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட். இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
6: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
7: பூர்விகாவா?
8: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
9: என்னங்க?

சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hey, மச்சான், ஏ ஆளு நானும் எப்படிலாம் பழகணும் தெரியுமா, எப்படிலாம் லவ் பண்ணணும் தெரியுமா, இதெல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பிரேக்கப் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னா பாரு.
2: டேய், உன் பிரேக்கப் ஸ்டோரியே பெருசு, அதுல சொன்னதே வேற திரும்ப திரும்ப சொல்ற பாத்தியா?
1: முடியல. அப்ப என்ன சொல்ல வேணாங்கிறியா?
2: சொல்லு, ஆனா சுருக்கமா சொல்றா.
1: அது எப்படிரா?
2: ஹலோ எஃப்எம்ல குட்டி ஸ்டோரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு சொல்றா.
3: நம்ம ஹலோ எஃப்எம்ல் திங்கள் முதல் சனி வரை நாள் முழுவதும் குட்டி ஸ்டோரி. ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: சிறைப்படத்துல இருந்து அப்படியே ஒரு பாட்டு நீலோத்தி கேட்டு முடிச்சிருக்கிறோம். டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ எஃப்எம் 106.4 சர்வேஷ் இணைஞ்சிருக்கிறாரு அம்பத்தூர்ல இருந்து இப்ப பேசுறதுக்காக. வணக்கம். ஹலோ.
2: ஹலோ.
1: ஹாய் சர்வேஷ், என்ன பண்றீங்க நீங்க?
2: விஜயும் த்ரிஷாவும் பஸ்ல ஏர்போர்ட் போயிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு த்ரிஷா வந்து காரப்பொறி வேணும் அப்படின்னு
1: சொல்லுங்க பாப்போம். காரப்புரி
2: பிடிக்குமா?
1: Darling song of the hour.
3: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், விஐபி தொகுதிகள், கள நிலவரம்.
1: திமுக வேட்பாளர் நாசர் போட்டியிட்ட ஆவடி தொகுதியில் தாவேக வேட்பாளர் 80,655 வாக்குகள் பெற்று 32,925 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருவரும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 683 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துள்ளார். வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் வெற்றி பெற்றுள்ளார். ராயபுரம் தொகுதியில் விஜய் தாமு 42,477 வாக்குகள் பெற்று முன்னணியில் உள்ளார். இங்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். சைதாப்பேட்டையில் தாவேக வேட்பாளர் அருள் பிரகாசம் 56,008 வாக்குகள் பெற்று முதலிடத்திலும், திமுக வேட்பாளராக போட்டியிட்ட மா சுப்பிரமணியம் 35,324 வாக்குகளை பெற்று பின்னடைவையும் சந்தித்துள்ளார். தியாகராய நகரில் போட்டியிட்ட தாவேக பொதுச் செயலாளர் 34,971 வாக்குகள் பெற்று முதலிடத்திலும், திமுக வேட்பாளர் 26,581 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும் உள்ளனர். திருவிக நகரில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் 17,842 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார். இங்கு தாவேக வேட்பாளராக போட்டியிட்ட பல்லவி 55,659 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார்.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
2: Hi, this is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad.
4: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandbakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
3: In the hot summer, la, Jillanur offer.
4: Nama Chennai K. Chinnadurai and Kovil Founders Day Special a Kanjipuram Matrum Ready-Made Adigalukku flat 50% offer.
3: In the offer, மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
4: கேச்சின்ன துறையன்கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
5: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
6: ஏண்டி பாட்டி என்ன தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
7: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
8: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காவுக்கு தெரியும். கோ, நீ சொல்லுங்க.
9: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸுடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
10: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
11: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore nalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
12: பேக் டு பேக் அனிருத் மியூசிக்ல இருந்து ரெண்டு பாட்டு கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி பாடியில இருந்து ராம் பிரசாத் இணைஞ்சிருக்கிறாரு டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. ஹலோ, ஹலோ ராம் பிரசாத், கேக்குதா? நான்
13: பேசுறேன்.
12: ரைட், நீங்க ஏதோ பெரிய ஸ்பீக்கர்ல போட்டு பேசுற மாதிரி பயங்கரமா கேக்குது. நீங்க ஏதாவது ஹெட்போன்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா ராம் பிரசாத்? ஓகே, நீங்க பேசுறது ரொம்ப எக்கோ ஆகுது. இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ராம் பிரசாத், த்ரிஷா நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எது?
13: எனக்கு பிடிச்ச படம் அபியும் நானும்.
12: அபியும் நானும், எதனால உங்களுக்கு அபியும் நானும் பிடிக்கும்? ஒரு பிச்சைக்காரன் ரோல்ல வந்து ஒருத்தர் வருவார் வீட்டுக்கு. அவரெல்லாம் வந்து கடைக்கெல்லாம் கூட்டு போய் பயங்கரமா வந்து இந்த ஷேவ் எல்லாம் பண்ணி ஹேர் கட் எல்லாம் பண்ணி அப்படியே வீட்லயே வச்சுப்பாங்களே, அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஐம் சோ சாரி ராம் பிரசாத், உங்களோட லைனாலதான் என்னால கண்டினியூ பண்ண முடியல. டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில எனக்கு இதுதான் கேட்டிருந்தேன். த்ரிஷா எக்கச்சக்கமான ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்பாட் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின், அவங்க நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இது, பிடிச்ச படம் என்ன அப்படின்னு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். காக்கி சட்டை படத்திலிருந்தும் தானா சேர்ந்த கூட்டம் படத்திலிருந்தும் உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்குது. நீங்க எந்த நம்பர் கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0444-66-99-99. இணைஞ்சிருங்க டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியோட. நான் ஐஷு உங்க கூட பேசிட்டு இருக்கேன்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: வண்ணாரப்பேட்டிலிருந்து கலைவாணி இணைஞ்சிருக்காங்க டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. வணக்கம் என்ன பிடிக்கும்?
2: சாமி படம் மேம்.
1: சாமி
2: அதுல வந்து அதுல ரொம்ப பிடிச்ச சாங் ஒண்ணு இருக்கு.
1: என்ன பாட்டு?
2: கல்யாண சாங் இருக்கல, இதுதான்.
1: அந்த பாட்டுக்காகவே உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும் போலயே?
2: ஆமா, அதுல வந்து எங்க ஹஸ்பண்டோட நேம் ஒண்ணு வரும், அதனால அந்த பாட்டு.
1: உங்க ஹஸ்பண்ட் நேம் என்ன?
2: என்ன
1: பாட்டு பிடிக்கும் கேட்டா அந்த பாட்டு தான் சொல்வீங்க போலயே?
2: அந்த பாட்டுக்கோசமே தான்
1: த்ரிஷாவும் அந்த பாட்டுல ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுல வேற ஒரு
2: ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி
1: வர. ஓ அப்படி. ஆமாமா, ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து பாக்கலாம். நீங்க சொன்ன பாட்டுல வந்து ஒரு பச்சை கலர், ஒரு சிவப்பு கலர்ல ஒரு சாரி வந்து மாறி மாறி வரும். ரைட். அதுல அவங்க பேர் என்னன்னு ஞாபகம் இருக்குதா? த்ரிஷாவோட பேரு புவனேஸ்வரி. பட் அது கூட மனசுல நிக்கல. ஆனா மிளகாப்பொடி தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம் இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா? அதுல வந்து அசினோட பேரு கடைசி வரைக்கும் என்னன்னு நமக்கு தெரியாது, மலபார் அப்படின்ற மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரிதான் சாமி படத்துலயும் த்ரிஷாவோட பேரு மிளகா பொடியாவே நம்ம மனசுல பதிஞ்சு
2: போயிருக்கு.
1: அழகா சொல்லுவாரு, கரெக்ட். ரைட்டு, தேங்க்யூ தேங்க்யூ கலைவாணி. உங்க ஹஸ்பண்ட் பேரு வரனால அதுல ஒரு பாட்டு பிடிச்சு போயிருச்சு. அந்த பாட்டுல த்ரிஷா இருக்குனால எனக்கு த்ரிஷா பர்த்டே எதுவும் கால் பண்ணி பேசியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச த்ரிஷா கேரக்டர் என்ன, நான் உங்க நடிச்ச படம் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணதுக்கு. ஆனந்த பூங்காற்றின்னு ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல செம்மீனா விண்மீனான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு தான் இப்ப நம்ம கேட்க போறோம். டைம் கரெக்டா 3:34 ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு வாங்க இன்னைக்கான சினி சர்வே. என் கடைசியா கேட்ட சினி சர்வேயோட ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: அது ஏண்ட என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
1: அட விடுப்பா.
0: ஐயோ,
2: ஏனுங்க கேட்டிங்களா? எவர்கிரீன் பாடல்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க, மறக்காம கேளுங்க. வழங்குவோம் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Hi, this is Dhoni.
4: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்னியக்கா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் ரைட் தான். ஆனா உங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
2: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
3: பூர்விகாவா?
4: ஆமா, டக்குனு வீட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
5: என்னங்க? ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
6: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
7: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
8: ஹலோ எஃப்எம்எல். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், மாவட்ட வாரியான நிலவரம்.
9: சென்னையில் இருக்கக்கூடிய 16 இடங்கள்ல 14 தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலையில இருக்காங்க. சேப்பாக்கம் மற்றும் துறைமுகம் தொகுதிகளில் திமுக முன்னிலையில இருக்காங்க. திருவள்ளூர்ல இருக்கிற 10 தொகுதிகளில் 9 தொகுதியில தாவேக்கா முன்னிலையில இருக்காங்க. திருத்தணியில அதிமுக முன்னிலையில இருக்காங்க. காஞ்சிபுரத்துல 4 தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலையில இருக்காங்க. செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் 5 இடங்கள்ல தாவேக்கா முன்னிலையில இருக்காங்க. செய்யூர் மற்றும் மதுராந்தகம் தொகுதிகளில்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஆறாவது இடத்துல இருக்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஏழாவது இடத்துல இருக்க டெல்லிக்கும் நாளைக்கு மேட்ச் நடக்க போது, எப்படி கடைசி மேட்ச் மும்பை எதிர்த்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோமோ அது மாதிரி அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு டெல்லி எதிர்த்து விளையாண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள் இன்னும் நம்ம முன்னேற போறோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாளைக்கு ஷார்ப்பா 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். நாளைக்கு மட்டும் இல்லை, இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறோங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஒஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கும். கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், கால் பண்ணணும். என்ன நம்பருக்கு அப்படின்னா 044-44-66-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட் ஷேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்க. கடைசியா உங்ககிட்ட சினி சவையில என்ன கேள்வி நான் கேட்டிருந்தேன்னா, ஹரிணி பாடின இந்த ரெண்டு பாட்டுல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஏப்ரல் மாதத்தில் பாட்டு அண்ட் மேகம் கருக்குது பாட்டு. உங்க நிறைய பேரு எங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வாலி படத்துல இருக்கும் இல்லையா, அந்த பாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு ஓட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கான சினி சவை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு த்ரிஷா பர்த்டேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் நம்ம பேசணும். நிகழ்ச்சி ஆரம்பத்தில் விஷ் கூட பண்ணணும். அவங்க நடித்த இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க. ஆப்ஷன் ஏ 96, ஆப்ஷன் பி வினை தாண்டி வருவாயா. உங்களுக்கு 96 பிடிக்குமா இல்லை வினை தாண்டி வருவாயா பிடிக்குமா அப்படின்றத ஹலோ எஃப்எம்மோட ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னா ஸ்டோரியில் போல் மாதிரி ஆப்ஷன் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருப்போம். உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் ஓட் பண்ணலாம். இதோட ரிசல்ட் நாளைக்கு டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கூட ஷேர் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. டாடா பாய்.
2: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: It's Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். ஹலோ எஃப்எம்எல். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், முன்னணி நிலவரம்.
2: தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. அதிமுக அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி 55 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 72 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க.
1: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
3: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 4:01.
1: வழங்கியோர்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
6: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
1: உருத்தா கருத்தா திருக்குறள்.
7: யோ பங்காளி, என்னையா அவன் அப்படியே விட்டுட்ட?
8: சில பேர் பழக்க வழக்கமே வேணாம்டா. யோ பஞ்சாயத்து,
9: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
10: ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல்.
11: எம்பிட்டுதான் கொடுத்தாலும் அறிவில்லாதவங்களோட பழக்கத்தை விடுறது அம்பிட்டு பெரிய லாபம் யா.
6: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
1: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ரேடியோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
4: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
5: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
4: போன் அவர் எடுக்கல.
5: எடுக்கல.
6: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
5: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
7: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
9: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakkam K. Chinnathirayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
10: Namma Hello FM il Hello Gramophone. மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்,
11: நாளொரு மேடை பொழுதோ
10: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
7: ஹலோ எஃப்எம் 106.4 4:04 இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட், இன் த ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம வீட்டுல நம்ம போன் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றோம்னு சொல்லி பவுன்சஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் போதுமா, ரெண்டு பேர் போதுமா, பத்தாது இல்ல. எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் வச்சாலும் நம்ம போன் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணவே முடியாது. குஜராத்ல இப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அது என்னன்றத ட்ரெண்ட் நான் கல்ல தெளிவா கேட்போம். மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சென்னை. 4 மணி வாழ நிகழ்ச்சியில உங்க கூட கேம் விளையாடுறதுக்காக நான் அபி வந்துட்டேன். எஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல ஒரு பொண்ணு நிறைய போன் யூஸ் பண்ணி எப்ப பார்த்தாலும் கேம் விளையாட்டே என்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கறது தான் கற்பனை. ட்ரெண்ட் அனகாவா கேட்க போறோம், கேட்கலாமா?
2: ட்ரெண்ட் அனகா 4 மணி வாலில்.
1: மறுபடியும் ஒரு பாட்டு ரஹ்மான் இசையில, அதுவும் வெந்து தணிந்தது காடுபடத்துல இருந்து. பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேட்க போறீங்க, கேட்டு அணிஞ்சிருங்க. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: பாண்டியன் மாமா வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
1: அசோக் வெளியில வாடா.
2: வரமாட்டேன்.
1: சண்டை போட கூப்பிடலடா.
2: அப்புறம் எதுக்கு?
1: சமோசா சாப்பிட போல வாடா.
0: மாமா மாமா எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
1: அது ஒண்ணும் இல்லம்மா, ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா, அப்படியே காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிள்ளைய பாத்துட்டு போலான்னு
3: வந்தேன். ஒவ்வொரு வெள்ளிதோறும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம் வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rituraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
8: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டுங்களா? அப்படி ஒரு ஹிஸ்டரியை தான் கிரியேட் பண்ணியிருக்காரு பிரபல டென்னிஸ் பிளேயர் ஜானிக் சின்னர். ஸோ தொடர்ந்து 5 சாம்பியன்ஷிப் பட்டதை இது வரைக்கும் யாருமே வின் பண்ணதில்லை, இவர் ஒருத்தர் தான் வின் பண்ணியிருக்கிறாரு. அந்த பெருமை இவரையே போய் சேரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. 4 வாழ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா, கேட்ச் த இங்கிலீஷ் வேர்ட், இதுதான் கேமுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், நான் என்ன பண்ணுவேன், இப்போ உங்க கூட பேசும்போது ஒரு சென்டென்ஸா சொல்லுவேன், ஓகேவா? அந்த சென்டென்ஸ்ல, அந்த வாக்கியத்துல எத்தனை ஆங்கில வார்த்தை பயன்படுத்திருக்கேன் அப்படின்றத நீங்க சொல்லணும். நம்பர்ஸா சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை என்னென்ன அப்படின்றத சொல்லணும், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு மார்னிங் எழுந்து நான் ப்ரஷ் பண்ணிட்டு டீ குடிச்சேன் அப்படின்னு சொன்னா அதுல மொத்தம் 3 ஆங்கில வார்த்தை இருக்கு, கரெக்டா? மார்னிங், ப்ரஷ், டீ. ஸோ இந்த 3 தான் நீங்க சொல்லணும். இந்த கேமை இப்போ என் கூட 4 வாழ் நிகழ்ச்சியில் நீங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-6969-99. விளையாடிடலாம். இப்ப உங்களுக்காக வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துல இருந்து பாடிக்க போறீங்க, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இன்னைக்கு ஈவினிங் லக்னோவுக்கும் மும்பைக்கும் தான் கேம் இருக்கு. ஸோ அதை நினைச்சாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மும்பை வந்து வராங்க, நமக்கு 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்கு, ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா லக்னோ வந்து இவங்களை அடிப்பாங்களா இல்ல வந்து இவங்க லக்னோ அடிப்பாங்களான்ற மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி 4 மணி வாழ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அபி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு சொல்லியிருந்தேன், கேட்ச் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இதுதான் கேமு. ஸோ நான் ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக மட்டும் நீங்கள் சொல்லணும். நான் ஒரு சென்டென்ஸாக சொல்வேன், அதில் நான் எத்தனை வார்த்தையும் ஆங்கிலத்தில் பயன்படுத்தியிருக்கணும் அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஓகேவா? இப்போ இந்த கேமை நம்ம கூட விளையாடுறதுக்காக உஷா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் உஷா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் அபி, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் உஷா. என்ன பண்ணுறீங்க நீங்கள்?
2: நான் வீட்டுல தான் இருக்கேன் இப்போ. ஒரே ஒரு நிமிஷம், எங்க பாப்பா விளையாடுறானா உங்க கூட? பரவாயில்லைங்களா, படிக்கிற பையன் தான்.
1: ஓகே, விளையாடலாமே, தப்பே இல்ல. உங்க பையன் பேரு?
2: திலக் சாய்.
1: திலக் சாய், குடுங்க.
2: ஹலோ,
1: கேம் தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியும் அக்கா.
1: பா, ரைட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நேத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டேன்.
2: என்னம்மா சொன்னாங்க?
1: நான் சொன்னேனே, நேத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டேன்.

நீங்களும் 4 மணி வால் நிகழ்ச்சியில கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே கேம் தான் கண்டினியூ பண்ண போறோம். கேட்ச் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ். நான் இந்த மாதிரி இப்போ ஒரு சென்டென்ஸ் சொன்னேன்ல, அந்த மாதிரி சொல்லுவேன். அதுல எத்தனை ஆங்கில வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். ஓகேவா? எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்ல வேணாம், அது என்னென்ன வார்த்தைன்றதோ அதை நீங்க சொல்லணும். 0444 66 99 99 0444 66 99 99 இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா இந்த கேமை இப்போ நம்ம 4 மணி வால் நிகழ்ச்சியில நம்ம விளையாடுவோம்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: ஹலோ எஃப்எம்எல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், விஐபி தொகுதிகள், கள நிலவரம்.
2: கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்கா வேட்பாளராக போட்டியிட்ட செங்கோட்டையன் 9வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். கூடலூரில் திமுகவின் திராவிடம் அணி 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் கே என் நேரு வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளார். அண்ணா நகரில் தாவேக்கா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளார். அங்கு போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவும் திமுகவின் சிற்றரசும் தோல்வியை தழுவியுள்ளனர். தளி தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட தளி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். மயிலம் தொகுதியில் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் முன்னிலை பெற்றுள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுகவின் மூத்த தலைவரான கே பி முனுசாமி முன்னிலை பெற்றுள்ளார். சைதாப்பேட்டையில் தாவேக்கா வேட்பாளர் அருள் பிரகாசம் வெற்றி பெற்றுள்ளார். நத்தம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றுள்ளார். தூத்துக்குடி தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் நடிகர் ஸ்ரீநாத் வெற்றி பெற்றுள்ளார். எடப்பாடி தொகுதியில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார்.
1: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
3: Hi, this is Rutraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, hello, hello. Hello, hello, FM. Nodigaram poli naal.
8: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
9: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
10: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தனம் கடைக்கு வாங்க.
1: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் courses with many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026-27. Call 720013431.
11: தம்பி நிப்பாட்டு டாக்குமெண்ட் சரி
12: இந்தாங்க சார்.
11: என்னையா எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
12: தோர்க்கு சார், பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
13: பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
1: சத்யால எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜி னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
1: ஹலோ எஃப்எம் 106.4 4:04 இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: கலைவாணி இணைஞ்சிருக்காங்க பம்பல்ல இருந்து. வணக்கம் கலைவாணி, பம்மல் கரெக்டா?
2: ஹலோ,
3: ஆமாங்க.
1: ஓகே, இவ்வளவு நேரம் நீங்க பேசுறது கேட்கவே இல்லை, எனக்கு இப்பதான் கேட்டுச்சு. சொல்லுங்க, கேம் விளையாண்டுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி?
3: என்னென்ன
1: வார்த்தை சொல்லுமே?
3: மீட்டிங் ரெடி, ரிப்போர்ட்,
1: அப்புறம் மெயில்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன பண்றீங்க நீங்க? கலைவாணி, தேங்க்யூ கால் பண்ணி நீங்க கேம் விளையாண்டதுக்கு. இன்னொரு சான்ஸ் இல்லாம இன்னொரு கேம்ல விளையாடலாம், சரிங்களா? என்னென்ன வார்த்தை அப்படின்றதையும் நீங்க சொல்லணும், ஓகேவா? கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-9999. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், ஒரு வாக்கியத்தை ஃபுல்லா சொல்லுவேன், ஓகேவா? அதுல எத்தனை ஆங்கில வார்த்தை இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லணும், அது என்னென்ன வார்த்தை அப்படின்றதையும் சொல்லணும், ஓகேவா? நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த கேமை இப்போ 4 மணி வால் நிகழ்ச்சி நம்ம விளையாடிடலாம்.

0: தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், விஐபி தொகுதிகள், கள நிலவரம்.
1: நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக கூட்டணி வேட்பாளர் ஜவாஹிருல்லா வெற்றி பெற்றுள்ளார். ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் வைத்தியலிங்கம் முன்னிலை வகிக்கிறார். சிவகாசி தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தோல்வியடைந்துள்ளார். முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் முன்னிலை பெறுகிறார். விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் பின்னடைவை சந்தித்துள்ளார். ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மெய்யநாதன் முன்னிலையில் உள்ளார். திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் முன்னிலை பெற்றுள்ளார். திருவிடைமருதூர் தொகுதியில் கோவிச்செழியன் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் செந்தில்குமார் வெற்றி பெற்றுள்ளார். துறைமுகம் தொகுதியில் போட்டியிடும் சேகர்பாபு வெற்றி பெற்றுள்ளார். குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியடைந்துள்ளார். தாவேகாவின் வி எஸ் பாபு 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார். கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் பின்னடைவை சந்தித்து வருகிறார். திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் முன்னிலையில் உள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் அதிமுக மூத்த தலைவர் கே பி முனுசாமி மீண்டும் பின்னடைவை சந்தித்துள்ளார்.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 5 மணி.
3: வணங்கியோர்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோடு இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைடு எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்ப புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ஜோயாலுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயாலுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
6: ஜோயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரிப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
8: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
9: புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
10: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
11: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
10: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
12: ஹலோ எஃப்எம் 106.4 4 மணி வாலு. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் ஸ்டுடியோஸ்ல டைம் இப்போ கரெக்டா 5:09 ஆயிட்டுக்கு. இந்த நேரத்துல நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக நிர்மல் இணைஞ்சிருக்காங்க. எஸ், 4 மணி வாழ் நிகழ்ச்சியில நான் அபிதான் பேசிட்டு இருக்கேன், கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். வணக்கம் நிர்மல்.
2: வணக்கம் அபிமா.
1: நிர்மலாவா? ஐயோ, ஐம் சாரி, நிர்மல்ல சொல்றேன், வணக்கம்னு நீங்க சொல்றீங்களா? சாரி நிர்மலா. சொல்லுங்க, கேம் புரிஞ்சுதா உங்களுக்கு?
2: கேம் புரிஞ்சிச்சுங்க.
1: ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
2: ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
1: ஆபீஸ் முடிச்சிட்டு கேப் புக் பண்ணி வீட்டுக்கு வந்தேன்.
2: ரெண்டு வேடு, ஆபீஸ் கேப்.
1: ஓ ஓகே. ஜிம் போயிட்டு வொர்க் அவுட் பண்ணனும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன்.
2: ரெண்டு வேடு, ஜிம் வொர்க் அவுட்.
1: மார்னிங் டீ குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தேனா, அப்பதான் எங்க அம்மா வந்து செல்ஃபி எடுக்கலாமான்னு கேட்டாங்க.
2: நான்கு வேடு, மார்னிங் டீ, செல்ஃபி.
1: நல்லா வந்தீங்க. இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை. நியூஸ் பேப்பர் யாரோ சொல்லி கொடுத்தாங்க. யாரு கேக்க கேக்கன்னு சிரிச்சாங்களே பக்கத்துல யாரு அவங்க?
2: இல்ல, யாருமே இல்ல, யாருமே இல்ல.
1: சரி போங்க. நீங்க நிர்மலா கரெக்டா கேட்டு சொன்னீங்க. நீங்க தான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் வின்னர். ஓகே. நாளைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மேட்ச் இருக்குங்க. இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஈஸியான கிரானுலேட்டட் சுகர் பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை என்கோ அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். எஸ், நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்மளோட 4 மணி வாழ் நிகழ்ச்சியில கேமை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அண்ணாமலை படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டை பிளே பண்றேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு தான். எஸ்பிபி அன்சித்ரா அவங்களோட குரல்ல.

0: தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரம்.
1: தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 69 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 36 இடங்களில் வெற்றியை பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 24 இடங்களில் வெற்றி பெற்று 48 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக கூட்டணி 10 இடங்களில் வெற்றியை பெற்றுள்ளது. 47 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் முன்னிலையிலும் இல்லை.
0: தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் உடன்.
2: என்ன
3: தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
2: ஐயா நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு?
3: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வையு, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
0: ஒவ்வொரு வெள்ளி அன்றும் நம்ம ஹலோ எஃப்எம் இல் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
4: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
5: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
6: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
7: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
8: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
9: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
10: நான் ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, சைக்காலஜி, பிகாம், பிபிஏன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
8: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
11: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20+ அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
12: பூர்விகாவா?
13: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
14: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
15: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
16: அண்ணா சாலை ஷோரூம் ஒரு பரிச்சயமான பெயர், இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூம்க்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
17: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணா நகர். ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம், சிபிஎஸ்இ, அண்ணா நகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
18: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
19: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
18: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
19: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
18: கோல்வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
12: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
1: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
0: Super player, yeah.
2: Have a player lang kade adhi. Edo fluke la adikiraan.
0: Illa avane, ame score analyze pandra technique ye or vidama arukki.
2: State team in national team list toda na suthi itin karayaan. Yedhi le ime ame peer illa.
6: Anga therna epdi kada paa? Hello FM solli adhi kelinga. Anga ave aattam verri thanama arukko.
4: In the cricket season le yepo lan Chennai Super Kings valayadra.
5: ஹலோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸுடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விழுங்க.
20: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
21: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
22: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
23: அடுத்து கேட்க போற பாட்டுல வந்து காத்து வாக்குல அப்படின்னு வரும். என்ன பாட்டு அப்படின்றத கொஞ்ச நேரத்துல சொல்றேன். நம்மளோட நிகழ்ச்சி பெயர் வர ஒரு பாட்டா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல, அது கேட்கறதுக்கு எனக்கும் அப்படிதான் இருக்கும். 4 மணி வாழ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். ஜனனி அடையாறுல இருந்து அணைஞ்சிருக்காங்க. ஹலோ ஜனனி.
24: ஹாய் அபி.
23: ஹாய், எப்படி இருக்கீங்க?
24: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
23: நானும் நல்லா இருக்கேன் ஜனனி. கேம் விளையாடுவோமா?
24: ஓ யா, ஷூர். 3 2 1
23: கோ. நைட்டு டின்னர் சாப்பிட்டு மொபைல் யூஸ் பண்ண எங்க அம்மா என்ன செம்மையா திட்டினாங்க.
24: நைட்டு டின்னர் சாப்பிட்டு மொபைல் யூஸ் பண்ண உங்க அம்மா வந்து செம்மையா திட்டினாங்க.
23: இதுல எத்தனை இங்கிலீஷ் வார்த்தை இருக்கோ அது மட்டும் தான் சொல்லணும் நீங்க.
24: ஓகே, நைட்டு டின்னர் மொபைல் அவ்வளவுதான்.
23: ஒரு இங்கிலீஷ் வார்த்தை எப்ப சொன்னீங்க? நான்
24: சொன்னீங்க
23: ஜனனி. இந்த மாதிரி இருக்காங்க, நம்ம நிகழ்ச்சி கால் பண்றவங்க மட்டும் தான் இவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்க முடியும். எஸ் இவங்களை தொடர்ந்து 4 மணி வாழ் நிகழ்ச்சியில நீங்களும் கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப எதுக்கான நேரம் தெரியுமா? இத்தனை பேரை நான் அவுட் பண்ண இல்லையா, இப்போ நீங்க என்ன அவுட் பண்றதுக்கான டைம் வந்தாச்சு. 4 மணி வாழ் நிகழ்ச்சியில டிட் ஃபார் டாட், பழிக்கு பழி வாங்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. எஸ் இதே கேம் தான் கண்டினியூ பண்ண போறோம். நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறீங்க, அதுல எத்தனை ஆங்கில வார்த்தை இருக்கு அப்படின்றத நான் சொல்லணும். கவுண்ட் பண்ணி இல்ல, கரெக்டான அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லணும். ஓகேவா? கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-44-66-99-99, 0444-46-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம பேசிடலாம். காலையில 10 மணிக்கு காத்து வாக்கல நிகழ்ச்சி கேப்பீங்கல்ல, அந்த நிகழ்ச்சி வரக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா பொன்னுமணி படத்துல தான் அந்த பாட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.
25: Darling song of the hour,
26: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தினம் பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ்.
4: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட் பியாண்ட் பார்டர்ஸ்.

0: 20 ரூபாய்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் போபமே அண்ணா நகர், ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணா நகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
5: Hey, you're looking so cool, yeah?
6: ஆமா, சம்ம ஹிட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
7: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
8: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
8: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
8: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
10: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
11: இஸ் இட் அ லிவிங் ரூம்
12: ஆர் எ ப்ளே ரூம்?
11: Wait, is it a music room?
12: Or maybe a lounge room?
11: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7, the truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast, boundless together.
2: ஹலோ எஃப்எம் 106.4 4:04. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர், ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட், இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: எப்ப கேட்டாலும் ரசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் டெடி படத்துல இருந்து கேட்டு முடிச்சிருக்கோம். இந்த பாட்டுல தனிமையேன்னு வர ஒரே காரணத்துக்காக, சோகமா இருக்கும் போது நிறைய பேர் இந்த பாட்டை ஸ்டோரி எல்லாம் போட்டு நம்ம பார்த்திருப்போம். பட் என்ஜாய் பண்ணி கேட்க வேண்டிய ஒரு பாட்டா இருக்கும் இந்த பாட்டு. எப்பவுமே 4 மணி வாழ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஆபி பேசிட்டு இருக்கேன். டிட் ஃபார் டாட்ல என்ன பழி வாங்கறதுக்காக ஷாகுல் இணைஞ்சிருக்கிறாரு போரூர்ல இருந்து. வணக்கம் ஷாகுல்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?

0: சொல்லிட்டனே
1: சொல்லிட்டீங்களா? எனக்கு லாங் டிரைவ் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை மேடம், ஆனா எனக்கு வந்து கிடைக்க மாட்டேது.
0: லாங் டிரைவ் மேடம், இந்த மூணு வார்த்தை
1: ஓகே
0: கரெக்டா?
1: டெய்லி டெய்லி நான் கரெக்ட் கரெக்ட் டெய்லி டெய்லி ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன், டெய்லி டெய்லி ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன், என்னால தாங்க முடியல.
0: பாதி தான் கேக்குது, டெய்லி டெய்லி ஹாஸ்பிட்டல். அடுத்து என்ன சொன்னீங்கன்னு கேட்கவே இல்லை எனக்கு. அதுதான் தெரியல, மேபி உங்களுக்கு சிக்னல் இஷ்யூவா இருக்கும். பட் நீங்க சொன்ன வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஷாவில். அப்ப நான் வின்னர்னு சொல்லிக்கலாமா? கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கேன். நீங்க மூணாவது வாட்டி கேட்கும் போதே ஓகேங்க, நீங்க வின்னர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஷாகுல். இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம் வாங்க. ஹலோ, ஷாகுல் வந்து சரியா கேட்கல அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், நீங்க பாய் பாய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டாரு. ஓகே, கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் சொல்றேன், சிக்னல் டவர் ப்ராப்பரா கிடைக்கிற இடத்துல நின்று கால் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஒழுங்கா பேசலாம், ஓகேவா? சரி ரைட்டுங்க, இதோட கேம் எல்லாம் முடிஞ்சு நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரெண்ட் நக்கா கேட்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி சார்லி சாப்ளின் 2 படத்துல இருந்தும் புஷ்பா படத்துல இருந்தும் டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் பிளே பண்ண போறேன்.
2: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: Kids Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். நீ

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, FM. Nudigarapoli Nal.
5: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
6: Hey Shreya, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
7: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC women இருக்கறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? High qualified teaching staff, computer science with AI, BBA, BCom top courses, fully equipped lab facilities ne ivlo irukku. Also safety un top class la irukum.
8: Shri Kanyaga Parameshwari Arts and Science College for women. Admission open now. Visit skpc.edu.in.
9: Joy Anukasal, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joy Anukasal ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்க இருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
10: ஜோய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட். SEA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எக்ஸ்ப்ளோர் டாப் ப்ரோக்ராம்ஸ் இன் Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
12: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
13: பீமா லெகசி ஃபர்ஸ்ட், 100 டேஸ் ஆஃபர்.
12: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
13: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 100,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
12: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC
14: அப்ளை. ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும். ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
15: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்.
16: என்ன புது ஏசி, எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
17: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
18: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி.
19: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
20: ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
21: இஸ் இட் எ லிவிங் ரூம்
22: ஆர் எ ப்ளே ரூம்?
21: வெயிட், இஸ் இட் எ மியூசிக் ரூம்
22: ஆர் மேபி எ லவுஞ்ச் ரூம்?
21: இட்ஸ் ஆல் தீஸ் ரூம்ஸ் அண்ட் அ லாட் மோர். தி ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் MPV 7, தி ட்ரூலி ஸ்பேஷியஸ் 7 சீட்டர் வித் ரூம் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி. யுவர் வேர்ல்ட் ஆன் தி மூவ். புக் நவ அண்ட் மேக் இட் யுவர்ஸ் டுடே. வின்ஃபாஸ்ட், பவுண்ட்லெஸ் டுகெதர்.
23: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
24: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
23: என்ன 5G? அது என்ன புதுசா?
24: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
23: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
25: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admission open for 2026-27. Call 7200-13431.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: அடுத்ததான் நம்ம ஹலோ எஃப்எம் 4 மணி வாழ நிகழ்ச்சியில எட்டு பட்டி ராசா படத்துல என்ன பாட்டு கேட்க போறோம். சோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு தான், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். 4 மணி வாழ நிகழ்ச்சியில நான் அபி பேசிட்டு இருக்கேன். ட்ரெண்ட் எனக்காவா என்ன கேட்டோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ், குஜராத்ல ஒரு பொண்ணு போனை எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு 4 பவுன்சர்ஸை வந்து ரெடி பண்ணி சம்பளம் கொடுத்து, அதுவும் ஒரு மாசத்துக்கு 65,000 ரூபாய் அப்படின்னு சம்பளம் கொடுத்து என் பொண்ணு போனை தொட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சோ அந்த ஒரு சம்பவம் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அது எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கறத தான் கற்பனை ட்ரெண்ட் நக்காவா கேட்டோம். மறுபடியும் ஒரு வாட்டி கேட்கலாமா?
2: ட்ரெண்ட் நக்கா 4 மணி வாலில்
3: ட்ரெண்ட்
2: நக்கா.
4: சொல்லுங்க சார், என்ன விஷயம்?
5: நீ யாரியா?
4: நான் இந்த வீட்டுல வேலை செய்யறேன் சார்.
5: ஏதோ பொண்ணை புடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்கீங்களாமே, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.
4: யாரோ தப்பா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இங்க வேலை செய்யறோம் இந்த வீட்டுல.
5: என்ன வேலை செய்யற நீ?
4: போன் எடுக்காம பாத்துக்கிறது எங்க வேலை சார்.
5: நான் சொல்ற போன் எடுக்காம பாத்துக்கிறது ஒரு வேலையா?
4: ஆமா சார், மாசம் 65,000 ரூபாய் சம்பளம்.
5: சரி, பிரியான்றது யாரு?
4: எங்க ஓனரோட பொண்ணு.
5: 112 நம்பர் வீடு தானே?
4: ஆமா சார்.
5: யோ, அப்ப நீ தான் அந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்க?
4: யார் சார் கம்ப்ளைண்ட் குடுத்தது?
5: அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் குடுத்துச்சு.
4: எப்படி சார் கம்ப்ளைண்ட் குடுத்தது? அந்த பொண்ணு வீட்டு விட்டு வெளியிலேயே வரலையா?
5: யோ, போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதும், நாங்க வீட்டுக்கே வருவோம்.
4: என்னது, அந்த பொண்ணு போன் பண்ணிச்சா?
5: யோ, நீ ஏன் அதுக்கு இப்படி சாக்காகுற?
4: ஐயோ சார், சார் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார். அந்த பொண்ணு போன் மூலமா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு சொன்னா எங்க வேலை போயிடும் சார்.
5: யோ, எப்படியா
4: சார்? அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் போனா யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எங்களை வேலைக்கு ஆள் வச்சுக்கிறாரு. எங்க வேலையே என்ன தெரியுமா சார்? அந்த பொண்ணு போனே தொடாம நாங்க பாத்துக்கணும். இந்த விஷயம் எங்க ஓனருக்கு தெரிஞ்சதுனா எங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க சார். சார் சார், நீங்க தான் சார் எங்க வேலையை காப்பாத்துறோம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்.
5: டேய், மொத உங்ககிட்ட இருந்து நிகழ்ச்சியில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், எட்டு பட்டி ராசா படத்துல இருந்து ஒரு பாட்டை பிளே பண்றேன்னு சொல்லி. நல்லா வைபா இருக்கும் அந்த பாட்டை கேட்கும் போது. ஃபுல்லா வால்யூம் ஏற்றி வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: FM-இல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். முன்னணி நிலவரம்.
1: தற்போதைய நிலவரப்படி தாவேகா 45 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 63 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக கூட்டணி 33 இடங்களில் வென்று மேலும் 39 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. இதில் திமுக தனியாக 54 இடங்களிலும், காங்கிரஸ் 6 இடங்களிலும், தேமுதிக ஒரு இடத்திலும், விசிக 2 இடங்களிலும், மதிமுக 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி 20 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் 34 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. மொத்தமான முன்னணி நிலவரத்தில் அதிமுக 45 இடங்களிலும், பாஜக 1 இடத்திலும், பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களிலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடத்தில் வெற்றியும் பெற்றுள்ளது. தமாகாவுக்கு எந்த இடமும் கிடைக்கவில்லை. இன்னொரு அணியாக போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் முன்னிலையும் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 6 மணி.
3: வழங்கியோர்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
6: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
7: உருத்தா கருத்தா திருக்குறள்.
8: யோ பங்காளி, ஒன்னா மண்டா சுத்திக்கிட்டு இருப்பீங்க, கழட்டி விட்டோன்ட்ட அவன் முகத்திலே முழிக்க கூடாதா இனிமேலு? யோ பஞ்சாயத்து,
9: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
10: உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லல் கண் ஆற்றிருப்பார் நட்பு. ஒருத்தன் ஊக்கத்தை அழிக்க கூடிய செயல்களை எப்பயும் செய்ய கூடாதியா? அதே மாதிரி கஷ்டம் வர்ற காலத்துல விட்டுட்டு போறவங்களோட நட்ப என்னைக்குமே தொடரவே கூடாதியா?
6: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
3: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
6: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
4: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.

0: The Chennai Silks in Mega Summer Sale.
1: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல் வினர் கடல எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
1: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
0: டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல புதுசா ப்ளூ ஸ்டார் கூலிங் ப்ராடக்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ப்ளூ ஸ்டார் செஸ்ட் ஃப்ரீசர் 60 லிட்டர்ஸ் முதல் 500 லிட்டர்ஸ் வரை கிடைக்கும்.
0: ஐஸ்கிரீம், ஃப்ரெஷ் மீட், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஈஸியா வீட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
3: ப்ளூ ஸ்டார்ல ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் டிஸ்பென்சர், ஃப்ளோ மவுண்டிங் வித் ஃப்ரிட்ஜ், 3 கலர்ல கிடைக்குது.
0: இன்ஃபேக்ட் பெட்ரூம்ல யூஸ் பண்ற குட்டி ஃப்ரிட்ஜ் கூட ப்ளூ ஸ்டார்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழகு.
3: அதோட கமர்ஷியல் யூசேஜுக்கு தேவையான வாட்டர் கூலர், விசி கூலர், மெடிசன் ஸ்டோர் unit கூட பண்றாங்க.
0: Now order through telephone and get super fast delivery. Superstar Blue Star cooling products க்கு best dealer.
3: Ratna Fan House, Rajabad Street, T Nagar.
4: Books ka parpata learning theringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200013431. Subject to University of
2: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com.
5: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
6: Right on a taste, right on a life.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிடல், கீழ் பார்க், சென்னை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா. தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். சுகம் ஹாஸ்பிடல், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. VGP மெரைன் கிங்டம், மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ். அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்னம், பல்லாவரம், ரேடியல் ரோட். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான நாட்கள்லாம் வரும்போது அன்னைக்கு லீவு பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்கு நிறைய பிளான் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி நாட்களுக்குலாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்து கை விட்டு எண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு நாள் தான் இன்னைக்கு ஃபைனலி வந்துருச்சு. இனிய மாலை வணக்கம், குட் ஈவினிங் சென்னை. ஹலோ எஃப்எம் 106.4 தாருமார் தர்பார் நிகழ்ச்சியில நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே.
2: தாருமார் தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
1: தமிழ்நாடு அரசு உதவி மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பிடெக் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு June 2 வரைக்கும் நடைபெறும் அப்படின்ற தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து TNEA இந்த வெப்சைட் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சான்றுகள் பதிவேற்றம், அதுக்கப்புறம் சரிபார்ப்பு, தரவரிசை பட்டியல் வெளியீடு, இது எல்லாமே வந்து ஜூன் மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் தேதிகள் அதுக்கப்புறமா வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு அழைப்பு மையம் மற்றும் மின்னஞ்சல் வசதியும் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய நீர்த்தேக்கங்களில் இருப்பு தற்போது இப்போதைக்கு வந்து சீராக இருக்குது. மழை இல்லைனாலும் தினசரி விநியோகம் குறைஞ்சது 5 மாதத்துக்கு தொடரும் அப்படின்ட்டு குடிநீர் வாரியம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணா நதியிலிருந்து நீர் விநியோகம் 2வது வாரத்தில் மறுபடியும் தொடங்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இதற்காக கால்வாய் பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு வருது. இப்போதைக்கு முக்கிய நீர்த்தேக்கங்களில் சுமார் 65% நீர் இருப்பு இருக்காமல் அதனால் சுமார் 3000 மில்லியன் கன அடி வந்து கிருஷ்ணா நீர் வர்றதுனால சென்னையில் இருக்கக்கூடிய நீர்நிலை இன்னும் மேம்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, அடுத்து உங்களுக்காக இந்தியன் படத்துல இருந்து ஒரு பாட்டு, முத்து படத்துல இருந்து ஒரு பாட்டு பேக் டு பேக் இருக்குது. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஈவினிங் மீட்டர்ல உங்களுக்காக காத்துருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன், தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
2: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
3: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
4: SA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 99414-97973.
5: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AISC in Geofencing Mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐ ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
6: In kolandhaikku surgery pannanum sonnado ya ulagame ninnidichu.
7: Kavala padadinga. Rainbow Children's Hospital la ovvoru naalum kolandhaigalukkana advanced pediatric surgeries specialist moolama nadandukittirukku. General surgery la irundhu orthopedic, ENT, plastic and dental surgeries varaikkum 1 lakhathukkum mela life changing surgeries nadandirukku. Also highly trained pediatric surgeons, sirappana anesthesia paramarippu, kolandhaigalukku yetha natpana soolal irukkiradunala unga kolandhaiga safe hands la irukkum. Rainbow Children's Hospital.
8: For consultation call 08
9: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
10: மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
11: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
12: எஸ் மேடம், சொல்லுங்க.
11: எங்க ஃபிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியட்டா மாத்தணும்.
12: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
11: அப்போ பழைய ஏசி?
12: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசியை ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரோம். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
11: ஈஸியா ஏசியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
13: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
11: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
14: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
15: Kalyana Punna. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
16: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
17: ஹலோ FM இன் குட்டி ஸ்டோரி. நச்சின்னு நறுக்குனு
18: வீணா மூலிகை ஆராய்ச்சிக்காக காட்டுக்கு போனாங்க. போற இடத்துல செல்போன் சிக்னல் கிடைக்காது, அதனால அவங்க லவர் தருண் கிட்ட, அடுத்து ஊருக்கு வர வரைக்கும் உங்ககிட்ட போன் பேச முடியாதுடா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. உடனே தருண், ஹே ஃபீல் பண்ணாத, நான் ப்ராமிஸா டெய்லி உனக்கு லெட்டர் எழுதி அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. வீணா அந்த காட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு, ஆனா இதுவரை ஒரு லெட்டர் கூட வரல. கடுப்பான வீணா தருணை திட்டி ஒரு பெரிய லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. திரும்பி வந்தப்போ ஒருத்தர், மேடம் போஸ்ட்மேன் ஒரு வாரமா ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்தாராம், உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த 5 லெட்டர் கொடுத்தாரு. லெட்டர்களை வாங்கின வீணா எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா டீல் பண்ணாம அவசரப்படுற தன்னோட புத்திய நொந்துகிட்டே தருணுக்கு அவசர அவசரமா மன்னிப்பு கடிதம் எழுத ஆரம்பிச்சாங்க.
17: ஹலோ FM குட்டி ஸ்டோரி. நச்சின்னு நறுக்குனு.
3: ஹலோ FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
0: வெயில் வேற லெவல் அடிய போதாமே. ஹலோ எஃப்எம் 106.4ல தார்மார் தர்பார் கேக்குறீங்க, நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது.
10: தார்மார் தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
0: அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில தமிழ்நாட்டில் கடும் வெப்பம் அதிகரிச்சு வேலூர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 180 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து பதிவாயிருக்கு. ராணிப்பேட்டை, ஈரோடு, திருவண்ணாமலை இந்த சிட்டிஸ், இந்த ஊர்ல எல்லாம் வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிடுது. மே 28ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கக்கூடிய இந்த காலத்துல வெப்பம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் காலையில 10:30 ஈவினிங் 4 மணி வரைக்கும் தயவு செஞ்சு வெளியில எல்லாம் வராதிங்க, நீர் சத்து நிறைந்த பானங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சுகாதாரத்துறை அறிவுறுத்திருக்காங்க. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, சரியா? நாடு முழுக்க நீட் எக்ஸாம் நேற்று நடந்திருக்குங்க. சுமார் 5500 மையங்களில் நடந்திருக்கு. 22.80 லட்சம் விண்ணப்பித்தவங்களில் வந்து 22 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 97%. ஓகே, தமிழ்நாட்டில் 1.75 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இந்த தேர்வு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக நடத்தப்படுது. தேர்வு கடுமையான கண்காணிப்பில் நடந்திருக்கு. இயற்பியல் கேள்விகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு, டஃபாக இருந்திருக்கு. அதே மாதிரி வேதியியல், உயிரியல் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் எழுதின மாணவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா அடுத்த மாதம் வரும். அது வரைக்கும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக, ஏன்னா ஒரு வருஷம் நிறைய பேர் இந்த ப்ரிப்பரேஷன், நீட் ப்ரிப்பரேஷனுக்காக பயங்கர ஸ்ட்ரெஸ்ல படிப்பு இருந்திருப்பீங்க. அடுத்த மாதம் ரிசல்ட்டு, அது வரைக்கும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஜாலியாக இருங்க. ஓகே, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஈவினிங் மீட்டரில் காத்திருக்கு, கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
19: Hit song of the hour.
20: Hit song of the hour.
10: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். ஹலோ.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: நகர்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
3: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தன்.
4: ரெண்டு டீ, ஒன்னு ஸ்ட்ராங், ஒன்னு ஸ்ட்ராங் இல்ல, அப்புறம் தினத்தந்தி.
5: எதுக்கு தம்பி கஷ்டப்படுறீங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும்.
4: அட சேட்டா, நல்லா தமிழ் பேசுறீங்களே.
5: பேசுறது மட்டும் இல்ல, நல்லா படிக்கவும் செய்வேன். உங்க எல்லார மாதிரியும் நாங்களும் தினமும் தினத்தந்தி படிக்கிறோம். தினத்தந்தியை படிச்சுதான் தமிழை கத்துக்கிட்டேன்.
4: கள்ளக்கிட்டீங்க சேட்டா.
3: இந்தியாவின் நம்பர் 1 தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
6: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
7: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும், அப்பதான் GRT IIT ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு GRT IIT ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
8: GRT Institute of Engineering and Technology, Tiruchirappalli, an autonomous and NAAC A++ accredited institution. Courses offered: BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science, and MBA. Apply today.
6: உங்கள் இதயத்தின்

0: நகர், ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாசிரம், சிபிஎஸ்இ, அண்ணா நகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
3: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.

0: புரட்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: புக்ஸ் காப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
2: ஹலோ FM இல் சொல்லியடி சொல்லியடி.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444-46-9999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
3: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, beyond borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
5: நம்ம ஹலோ FM இல் ஹலோ கிராமபோன். மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம், இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ FM இல் RJ பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
1: மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிடல், கீழ் பார்க், சென்னை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு AC மேளா. தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. VGP மெரைன் கிங்டம், மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ். அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்னம், பல்லாவரம், ரேடியல் ரோட். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் AC வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
6: தாறுமாறு தர்பார் கேக்குறீங்க. ஹலோ FM 106.4ல நான் அலோசியஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதை.
1: தாறுமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
6: சென்னை மெட்ரோ ரயில் 2nd கட்ட திட்டத்தின் கீழே பூந்தமல்லி டு வடபழனி இடையிலான மெட்ரோ ரயில் சேவை கூடிய சீக்கிரம் தொடங்க போகுதுங்க. 14.64 கிலோமீட்டர் உயர்மட்ட பாதையில் அமைஞ்ச இந்த வழித்தடம் பாதுகாப்பு ஆய்வில் ஒப்புதல் பெற்றிருக்கு. சட்டப்பேரவை தேர்தலால் தாமதமான இந்த சேவை புதிய அரசு அமைஞ்சதும் கூடிய சீக்கிரம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பூந்தமல்லி டு போரூர் வரைக்கும் எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் வந்து நின்று போரூர் டு வடபழனி இடையே சில ஸ்டேஷன்ஸில் நிற்காமல் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வடபழனியிலேருந்து மற்ற மெட்ரோ பாதை இணைப்பு வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. போரூர் டு வடபழனி தடத்தில் ஆலப்பாக்கம், வலசரவாக்கம் இந்த மாதிரி மெட்ரோ ரயில் நிலையங்களில் இறுதிக்கட்ட பணிகள் எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த தடத்தில் மற்ற ரயில் நிலையங்களில் கட்டுமான பணிகள் முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையங்களில் கட்டுமான பணி எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதெல்லாத்தையும் டக்கு டக்குன்னு

படிப்படியா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சென்னையில வணிக கேஸ் சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் இல்லையா, அதனுடைய விலை வந்து 1899 ரூபாயில இருந்து 3258 ரூபாயா அதிகரிச்சதுனால ஹாஸ்டல் அதுக்கப்புறம் பிஜியில எல்லாம் வந்து வாடகையை ஏத்திட்டாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இதனால 4 பேர் தங்கக்கூடிய அறை வந்து 6500 ரூபாயில இருந்து 7500 ரூபாய்க்கும், 3 பேர் தங்கக்கூடிய அறை வந்து 7000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் வரைக்கும், அண்ட் 2 பேர் தங்கக்கூடிய அறை வந்து 8000 ரூபாயில இருந்து 9000 ரூபாயா அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்ச சமையல் செலவுகள் மற்றும் சிலிண்டர் பற்றாக்குறை காரணமா இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் இதனால வாடகை உயர்வு அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தினால மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இது பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நிலைமை எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா திருப்பி பழைய ரெண்டுக்கு வரும் என்று நம்பப்படுகிறது. வெயிட் பண்ணி பாப்போம். ஹலோ FM 106.4 தார்மார் தர்பார் கேக்குறீங்க, நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது.

0: Hi, this is Rituraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, FM. No
5: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
6: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
7: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
9: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: இஸ் இட் எ லிவிங் ரூம்
11: ஆர் எ ப்ளே ரூம்?
10: வெயிட், இஸ் இட் எ மியூசிக் ரூம்
11: ஆர் மேபி எ லவுஞ்ச் ரூம்?
10: இட்ஸ் ஆல் தீஸ் ரூம்ஸ் அண்ட் அ லாட் மோர். தி ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் எம்பிவி 7, தி ட்ரூலி ஸ்பேஷியஸ் 7 சீட்டர் வித் ரூம் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி. யுவர் வேர்ல்ட் ஆன் தி மூவ். புக் நவ அண்ட் மேக் இட் யுவர்ஸ் டுடே. வின்ஃபாஸ்ட், boundless together.
12: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
13: எஸ் மேடம், சொல்லுங்க.
12: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
13: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 ஃபீட் ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
12: எங்களுக்கு 6 ஏசி வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
13: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1 ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
12: வாவ், சூப்பர்.
13: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
12: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
13: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
14: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
12: We have no branches.
13: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
15: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
16: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
17: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
18: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
19: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
18: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
19: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
18: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
20: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
21: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
22: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
5: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
23: தாருமாறு தர்பார் கேக்குறீங்க. ஹலோ எஃப்எம் 106.4 அலோசிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே.
24: தாருமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
23: தமிழ்நாட்டில் மின் நுகர்வு இந்தியாவிலேயே அதிகமாயிருந்து 21,000-லேருந்து 23,000 மெகாவாட் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காங்க. கோடை வெப்பம், ஏசி இந்த மாதிரியான மின் சாதனங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தொழில் தேவைகள் காரணமாக மின் தேவையை அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில் சோலார் மற்றும் காற்றாலை மின்சாரம், அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்கள்லேருந்து பெறக்கூடிய மின்சாரம், இதெல்லாம் வச்சு விநியோகம் சீராக பராமரிக்கப்பட்டு வருது. இதுவரைக்கும் மின்வெட்டு பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2026-27 இந்த அகாடமிக் இயர்ல 11th 12th அதாவது 11 12 வகுப்புகளுக்கான புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு தமிழக அரசு ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வராங்க. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் வல்லுநர்கள் கலந்துகிட்டு சர்வதேச மற்றும் பிற மாநில பாடத்திட்டங்களோட ஒப்பீடு செய்யப்பட்டு அதை ரெண்டுமே கம்பேர் பண்ணி மே 11 15ஆம் தேதி அதுக்கப்புறம் மே 18 22ஆம் தேதி இந்த தேதிகளில் வந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் சிறப்பு பணிமனைகள் நடக்க போகுது. இதுல பல்வேறு துறைகளுடைய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து முக்கிய பாடங்களுக்கான மேம்படுத்தப்பட்ட உள்ளடக்கங்களை இறுதி செஞ்சு மாணவர்கள் உலகளாவிய கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய வகையில் புதிய பாடத்திட்டம் வடிவமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாபா. ஓகே, இன்னும் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல நிறையவே காத்துட்டு இருக்கே, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
24: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
0: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 7:03.
0: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள்.
5: பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோடு இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தன் கடைக்கு வாங்க.
3: தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
6: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
4: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
8: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
9: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
10: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
11: தம்பி நிப்பாட்டு நிப்பாட்டு, டாக்குமெண்ட் சரி?
12: இந்தாங்க சார்.
11: என்னையா, எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
12: தோ இருக்கு சார், பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
13: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் டேஸ்ட், ரைட் ஆன் லைஃப்.
14: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் Prompet. SEA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit saacas.ac.in.
15: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
16: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
16: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
16: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
18: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
19: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட், அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனூர் ஆஃபர்.
1: நம்ம சென்னை கேச்சுனதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
0: இந்த ஆஃபர் May 1-10 மட்டுமே.
1: கேச்சுனதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
19: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
20: ஊர்விகாவா?
21: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
22: இருக்கு Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
23: கதை கதை நாளா டார்ச்சர் பண்றீங்க? இப்ப வந்துருவாங்கடா அசிஸ்டன்ஸ் கதையோட. இந்த வந்துட்டான் இல்ல, வாங்கடா வாங்கடா வாங்கடா.
2: பாஸ் எல்லா இடத்துலயும் கேட்டோம்.
5: லவ் ஸ்டோரி இருக்குன்றா,
2: சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்குன்றா, அவ்வளவே கோஸ்ட் ஸ்டோரி கூட இருக்குன்றா.
5: ஆனா நீங்க கேட்ட குட்டி ஸ்டோரி மட்டும் இல்லன்டா.
20: குட்டி ஸ்டோரினாலே ஹலோ எஃப்எம் தான்டா. அங்க கேட்டியா?
23: திங்கள் முதல் சனி வரை நம்ம ஹலோ எஃப்எம்இல் குட்டி ஸ்டோரி நச்சின்னு நறுக்கணு.
24: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கேச்சனதுரையன் கோவின் சம்ம கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிட்டல் கீழ் பார்க் சென்னை, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலினு ஒரு ஏசி மேளா, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளெட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், சுகம் ஹாஸ்பிட்டல் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட் எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க, உங்கள் சத்யா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: பத்து தலை படத்துல இருந்து அடுத்ததா பாடி கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி சில பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு நம்ம தார்மார் தர்பார் நிகழ்ச்சியில. ஹலோ எஃப்எம் 106.4 அலோசிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதே.
2: தார்மார் தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
1: சென்னையில் சென்னை மெட்ரோ ரயில் ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 90.18 லட்சம் பேர் வந்து பயணிச்சிருக்காங்க. தினசரி வந்து சராசரியாக 3 லட்சம் பேர் வந்து டிராவல் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக ஏப்ரல் 2ஆம் தேதி 3.65 லட்சம் பேர் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. சிங்கார சென்னை அட்டை, அதுக்கப்புறம் இந்த கியூஆர் டிக்கெட், இந்த மாதிரியான டிஜிட்டல் முறைகள் மூலமாக பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு 20% கட்டண தள்ளுபடியெலாம் கொடுக்குறாங்க. ஆனால் கவுண்டரில் போயிட்டு அந்த காகித டிக்கெட்லாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சலுகை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் முறையில் நீங்களும் டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். ஓகே, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை டெய்லி மாறிட்டு இருக்குங்க. அதன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெட்ரோல் விலை வந்து ஒரு லிட்டருக்கு 100.84 ரூபா ஆகவும், டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 92.39 ரூபா நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சிஎன்ஜி கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு 91.50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக பத்து தலை படத்துல இருந்தா பாட்டு வருது. அதை தொடர்ந்து மாமன்னன் படத்துல இருந்து ஒரு பாட்டு பேக் டு பேக் வருது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Hi, this is Rituraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello FM. No digaram polli naalu.
5: Hello FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
6: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
7: தாருங்கள்.
6: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும்

0: சென்னை சில்க்ஸ் மெகா சம்மர் சேல்.
1: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ் சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம் ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கு. Also highly trained pediatric surgeons, சிறப்பான அனஸ்தீஷிய பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். Rainbow Children's Hospital. For consultation call 0806574017.
6: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
7: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
6: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் பொழுது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
7: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 100,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
6: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
11: ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
13: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
14: தம்பி, நீ சிவனை சன்ன மயன் தானே?
15: ஆமாண்ணே.
14: ஒரு வழியா உங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
15: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குதே.
14: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோ
16: வாங்குங்க. இந்த மேகீட்ட பீட் பண்ணுங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு
1: தாறுமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
2: அடுத்த ரெண்டு நாட்களுக்கு சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெயில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கியிருக்குது. இதனுடைய தாக்கம் மொத்தம் 25 நாட்களுக்கு நீடிக்கும். பல இடங்களில் வெப்ப அலை அப்படியே பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காலைல 10:30 ஈவினிங் 4-5 மணி வரைக்கும் வெளியிலேயே போகாதீங்க, பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சரியா? குழந்தைகள்ல அதிகரித்து வரக்கூடிய அந்த Type 1 டயபெட்டிஸ் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக மத்திய அரசு முதன்முறையா தேசிய அளவிலான விரிவான வழிகாட்டுதலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா பிறப்பு முதல் 18 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு பரிசோதனை செஞ்சு நோயை முன்கூட்டியே கண்டறிதல், அரசு மருத்துவமனைகள்ல இலவசமா இன்சுலின், அதுக்கப்புறம் இந்த குளுக்கோமீட்டர், இந்த மாதிரியான சிகிச்சை வசதிகள்லாம் வழங்குறது, அதுக்கப்புறம் அடிக்கடி சிறுநீர், அதிக தாகம், சோர்வு, உடல் எடை குறைதல், இந்த மாதிரியான அறிகுறிகள் குறித்து பெற்றோர் ஆசிரியர்கள் விழிப்புணர்வோடு இருந்து குழந்தைங்களை டக்குன்னு பரிசோதனைக்கு கொண்டு செல்லணும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சில பல இன்ட்ரெஸ்டிங் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: இதுல டெட்ரா ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி இருக்கிறதால ரூம் சூப்பர் ஃபாஸ்டா கூல் ஆயிடுது.
1: V-Guard ஏர் கூலர்ல மட்டும்தான் ஆன்டி ஃபங்கல் ஹனி கோம் பேட்ஸ் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ்.
0: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாம். 9383757575. சப்சிடைஸ்ட் ஹோம் டெலிவரியும் உண்டு.
1: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. V-Guard ஏர் கூலருக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கேச்சனதுரையன் கோவின் சம்ம கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலினு ஒரு ஏசி மேளா, தன்னம்பிக்கை யூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், சுகம் ஹாஸ்பிட்டல் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட் எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
3: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார் நிகழ்ச்சியில் நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே.
5: தாறுமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
4: தமிழ்நாட்டில் கடும் வெப்பம் காரணமாக உடல் நீர் சத்து இழப்பை தடுக்கிற வகையில் அங்கீகரிக்கப்பட்ட தரமான ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இந்த பவுடரை மட்டும்தான் விற்பனை செய்யணும் அப்படின்ட்டு மருந்து கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்திருக்கிறாங்க. வயிற்றுப்போக்கு வாந்தி மாதிரியான சூழ்நிலைகளில் நீர் இழப்பை குறைக்க WHO அங்கீகாரம் பெற்ற ஓஆர்எஸ் தயாரிப்புகளை மட்டும்தான் பயன்படுத்தணும். போலி அல்லது தரமற்ற தயாரிப்புகள் விற்பனை செஞ்சால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அரசு வார்ன் பண்ணிருக்கிறாங்க. இந்தியாவுடைய அதிவேக ரயில் திட்டமான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 100வது ரயிலை ரயில்வே துறை வெற்றிகரமாக தயாரிச்சிருக்கிறாங்க. 2018 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ICF தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கபூர்தலா மற்றும் ரேபரேலி இந்த தொழிற்சாலைகளையும் உற்பத்தி விரிவுபடுத்தப்பட்டது. இப்போ தயாரிக்கப்பட்ட இந்த 100வது ரயில் வந்து 16 பெட்டிகள் கொண்ட சொகுசு வகை ரயிலாக இருந்து பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் சோதனைகளுக்கு அப்புறமா சேவையில் சேர்க்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாலிதான். அடுத்து உங்களுக்காக இந்திரா படத்துல இருந்து ஒரு பட்டும் தாளம் படத்துல இருந்து ஒரு பட்டு பேக் டு பேக் வருது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh.
1: This is Anshul Kamboj.
2: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, FM. No digara poli naal.
5: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
6: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ். பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
7: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISC இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. சோ டோன்ட் வெயிட், விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டா ஸ்டோர் டுடே.
8: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
9: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
10: Tannir dharalama kedikkanuna, thervu seriya irukkanum. Andha sariyana thervu Best 10 Pumps. Adhuvum kurainda minsara selavil. Submersible dewatering pressure booster ne ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு Best 10 Pumps தான். Visit bestinpumps.com.
11: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பா.
12: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
13: எஸ் மேடம், சொல்லுங்க.
12: ECR-ல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
13: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
12: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
13: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்ல.
12: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
13: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
12: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
14: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
15: எனக்கு மாப்பிளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்ட்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
16: பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
17: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
18: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: நம்ம பவுண்டாய் படுகையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
1: ஏண்டி பாட்டி என்னதடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
2: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
3: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ நீ சொல்லுக்கா.
4: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
8: வருகை அதிகரிச்சே வருதுனால ஏழு மலையான தரிசிக்கிறதுக்கு சுமார் 16 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோடை விடுமுறை, அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் கிரௌடு கண்ணா பின்னான் வருதாமா, அதனால அங்க தங்கக்கூடிய வசதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அண்ட் பெரிய கியூ உருவாகி இருக்கு. ஸோ அதனால மணிக்கணக்கா லைன்ல நிக்க வேண்டியதா இருக்கு. 300 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கினவங்களும் அதே மாதிரி ஒரு நீண்ட நேர லைன்ல நின்று போற மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. அதிகரிக்கக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக டிக்கெட் முறையில சில பல மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தேவஸ்தானம் இப்போதைக்கு ஆலோசிச்சு வர்றாங்களாமா. ஸோ அதுக்கப்புறமா ஓரளவுக்கு இந்த கிரௌடை டீசெண்டா ஹேண்டில் பண்ண முடியும் என்று நம்பப்படுகிறது. வெயிட் பண்ணி பாபா மோகை. ஹலோ எஃப்எம் 106.4ல தார்மார் தர்பார் கேக்குறீங்க, நான் லோஷஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. படுத்து உங்களுக்காக தளபதி படத்துல இருந்தா பட்டு வருது நம்ம ஹலோ எஃப்எம் 106.4ல.
5: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
9: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
4: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 8:01.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்.
7: யோ பங்காளி, நல்லவங்களா சேர்த்து புறையா?
8: இலே காசு கொடுத்தா சேர்ந்துக்கணும்டா. யோ பஞ்சாயத்து,
9: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்கார்ல,
10: மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு.
7: குத்தங்குறம் ஏதுமே இல்லாதவனோட தாண்டா போய் கை ஓர்த்து நிக்கணும். கெட்டவங்க வர்றாயின்னு வச்சுக்க, 4 காசை கொடுத்தாவது அவனை கலட்டி விட்டுருக்கடா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள்.
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவு, எல்லா வயதினரோட எதிர்பார்ப்பு நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
3: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
4: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ். SCA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cybersecurity, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 99414-97973.
5: ஆரம்பிக்கலாமா?
6: ஓ, ஆரம்பிச்சாச்சே. டிநகர் ரத்னா ஃபைனான்ஸ்ல V-Guard Solar Power System ஆரம்பிச்சாச்சே.
7: V-Guard On-Grid Solar போட்டா மாசம் 15,000 ரூபாய் இருக்கிற கரண்ட் பில்ல வெறும் 2,000 ரூபாயை மாத்திடலாம்.
6: ரத்னா ஃபைனான்ஸ்ல சோலார் பவர் சிஸ்டம் லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
7: தரமான V-Guard சோலார் DCR பேனலுக்கு 30 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டியும் உண்டு.
6: ரத்னா ஃபேனோ சோலார் டீம் நம்ம சைட்டுக்கே விசிட் பண்ணி எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுத்து டெலிவரி, இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங் வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க.
7: ஓ, வெரி குட். V-Guard சோலார் DCR பேனலுக்கு சப்சிடியும் கிடைக்குது.
6: V-Guard சோலார் பவருக்கு நம்பர் 1 டீலர்
5: ரத்னா ஃபேனோஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டிநகர்.
8: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட். நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி.
9: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
8: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
10: புக்ஸ் கா பர்பட்டலோனிங் தெரிங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
11: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
11: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
11: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
14: Hey, you're looking so cool, yeah? Ama, summer heat to beat pandradhukku namma Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga saree vaangi kattna neeyu cool-a irupa.
15: Snehalaya Silks, Venkat Narayana Road, T-Nagar.
16: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஹலோ
17: கிராமபோன்
16: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்.
17: எனக்கொரு மகன் பிறப்பா.
16: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை.
17: இதுதான் எங்கள் உலகம்.
16: நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் RJ பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
18: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோவின் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் முருகன் ஹாஸ்பிட்டல் கீழ் பார்க் சென்னை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலினு ஒரு ஏசி மேளா. தன்னம்பிக்கை யூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். சுகம் ஹாஸ்பிட்டல் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட் எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை. VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ். அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
19: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
20: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
19: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
20: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
19: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
20: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
19: அதான்
20: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
19: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுகை கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தாருமாறு தர்பார் கேக்குறீங்க, ஹலோ எஃப்எம் 106.4 லாடிய நலோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது.
2: தாருமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
1: மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல நோயாளிகளுக்கு ஜெனரிக் மருந்துகளை மட்டும்தான் பரிந்துரைக்கணும் அப்படின்ட்டு டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அறிவுறுத்திடுறாங்க. 2023 வழிகாட்டுதல் படி மருத்துவர்கள் ஜெனரிக் மருந்துகள் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னும், அதை மருத்துவமனை நிர்வாகங்கள் கண்காணிச்சு 3 மாதங்களுக்கு ஒரு முறை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிரிக்கெட் சீசன்ல அப்பலா சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ, அப்பலா சென்னை சூப்பர் கிங்ஸின் ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லி அடி இருக்கு. எஸ், நாளைக்கு மேட்ச் இருக்குங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி எதிர்த்து விளையாட போறாங்க. ஈவினிங் 7:30 மேட்ச். சோ 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லி அடி ஆரம்பிச்சிரும். 0444466999 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு கரெக்டான பதில சொல்லி கரெக்டான ஸ்கோர் அனலைஸ் பண்ணீங்கனா சொல்லி அடில சும்மா சூப்பரா வின் பண்ணலாம். சோ மிஸ் பண்றாதீங்க. நாளைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி. பிரசன்டட் பை Galaxy Health Insurance, ஆனர் பார்ட்னர் எத்திஹாத், பார்ட்னர் SNG 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை & கோ மற்றும் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல்.

0: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
1: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு
2: வச்சுக்கோ.
1: இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
0: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கே.
3: ஒவ்வொரு வெள்ளி என்றும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களுடன் நம்ம ஹலோ எஃப்எம்இல் ரெட்ரோ ஃப்ரைடே.
4: வழங்குவோர் சத்யால, எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜினு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
5: Hi, this is Dhoni.
6: Hi, this is Rituraj Gaikwad.
7: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
8: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
9: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigara poli naal.
10: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
11: நாகன்னா நம்பிக்கை. நம்பிக்கைன்னா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நாகக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
12: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
13: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
14: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
13: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
14: அம்மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் AI, Sociology, BBA, BCOM, top courses irukku. Great infrastructure oda.
15: Shri Kanyaga Parameswari Arts and Science College for Women. Admission open now. Visit skpc.edu.in.
16: Palveru adinavena vasadigaludan Sugam Robotic Institute-il uyarthara gynec matrum gastro sambandhapatta prachanigalukku robotic aruvai sigichai alikkapadigirathu. Ungal aarogyam engal poruppu. Uyarthara maruthuvargalai konda Sugam Hospitals, Tiruvettiyur, Ambattur matrum Krompet.
17: Oru ponnoda vaazhkaila kalyanangiradhu romba special aanu tharunam. Andha tharunathila avangala maharani mari feel panna வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
18: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
19: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
20: அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
21: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுச்சு.
22: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
23: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
24: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டியவர்தா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
25: Shri Krishna Swami College for Women, Annanagar. Shri Krishna Swami Vidyashram, CBSE, Annanagar West. Admissions open.
26: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
27: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
26: என்ன 5G? அது என்ன புதுசா?
27: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
26: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
28: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாதிரி போகும், ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமீடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
29: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக.
30: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
31: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
32: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
33: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
34: போன் அவர் எடுக்கல?
33: எடுக்கல.
0: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன்னு போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
1: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
2: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
3: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில், ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
5: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சின்னு நறுக்குன்னு.
6: சுமாரான வருமானம், இழுபறியான வாழ்க்கைன்னு சிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாரு ராஜன். ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு ஓட்ட காலனாவ பார்த்தாரு. அவருக்கு அந்த காயின் கிடைச்சது அதிர்ஷ்டம்னு நினைச்சு அதை எடுத்து தன்னோட பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கடுமையா உழைச்சாரு. அது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத பணம் புகழ் அவருக்கு கிடைச்சது. தினசரி அவர் போட வேண்டிய ஷர்ட் எடுத்து அதுக்குள்ள அந்த காயினையும் அவரோட ஒய்ஃப் போட்டு வைப்பாங்க. ஒரு நாள் அந்த காயினை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்தாரு. அது நார்மலான 1 ரூபாய் காயின் தான். அவர் ஷாக் ஆகி அவரோட ஒய்ஃபை பார்த்தாரு. உடனே அவங்க, ஏங்க நீங்க அந்த காயினை எடுத்துட்டு வந்த மறுநாளே காணாம போயிடுச்சு, நீங்க வருத்தப்படக்கூடாதுதான், நார்மலான இந்த 1 ரூபாய் காயினை உள்ள போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட ராஜனுக்கு வாழ்க்கையோட உயர்வுக்கு அதிர்ஷ்டத்தை விட தன்னம்பிக்கையும் உழைப்பும் தான் முக்கியம்னு இப்ப புரிஞ்சது.
5: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சின்னு நறுக்குன்னு.
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
8: சென்னையில பகல் நேரத்துல டிராபிக் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சென்னையில வாகன ஓட்டிகள். ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார் கேக்குறீங்க, நான் லோஷஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதே.
9: தாறுமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
8: சென்னையில நைட் டைம்ல இந்த பாதுகாப்பு பணிக்காக இந்த பேரிகேட்ஸ் வைக்கிறாங்கல்ல தடுப்பு, அதை வந்து விடிய காலையில இல்லைன்னா ஆபீஸ் போற டைம்லயும் வந்து ரிமூவ் பண்ணாம அப்படியே இருக்கிறதுனால பெரிய லெவல்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. முக்கியமா சொல்லணும்னா அண்ணா சாலை, ஓஎம்ஆர், ஜிஎஸ்டி இந்த முக்கிய சாலைகள் எல்லாம் இந்த தடுப்புகளால வாகனம் வந்து நின்று நின்று அப்படியே ஸ்லோவா ஸ்லோ மூவிங்ல போற மாதிரி இருக்கு. இதுவே ஒரு முக்கியமான காரணம். இதனால நாங்க ஆபீஸுக்கு, காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து லேட்டா போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனால செம்ம டென்ஷனா வராங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் விடிய காலையிலேயே எடுத்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஐ திங்க் கூடிய சீக்கிரம் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. ஹலோ எஃப்எம் 106.4 தார்மார் தர்பார் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க, நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது. இன்னும் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு கொஞ்ச நேரத்தில் சொல்றேன், தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட். ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: SEA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எக்ஸ்ப்ளோர் டாப் ப்ரோக்ராம்ஸ் இன் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், DCA, கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI, டேட்டா சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, ஹோம் சயின்ஸ் அண்ட் மோர். ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் seacas.ac.in.
4: இஸ் இட் a லிவிங் ரூம்
5: ஆர் a ப்ளே ரூம்?
4: Wait, is it a music room?
5: Or maybe a lounge room?
4: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
6: Enna, pudhu AC evlo kulirchi. Vaangina billa paatha manasukku kulirchi.
7: Ippo purinjindiya? Eppovume Vasanthan kodha sari nuttu.
8: Sari, sari, sari, sari.
9: Vasanthan.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுச்சு.
12: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்டு பீடியாட்ரிக் சர்ஜன்

0: இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ரூபீஸ் 34,990 கிடைக்குது.
1: ஓ ஐ சி.
0: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்ப்ளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 டன் இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
1: அப்போ 10 ஏசி வாங்கினா 2 ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
0: ஆமா மேடம்.
1: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
0: ஒரகட என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
1: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் 1 ரூபாய் கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
2: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1.

0: விஷயங்கள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
2: புக்ஸ் காப்பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
3: Hello FM 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கேச்சனதுரையன் கோவின் சம்ம கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு AC மேளா, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட் எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் AC வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
4: ஹலோ FM தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
5: நீட் எக்ஸாம் நேத்து வெற்றிகரமா முடிஞ்சிருக்குங்க.
1: தாறுமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
5: நீட் இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு நாடு முழுக்க வெற்றிகரமா நடத்தப்பட்டது. அண்ட் எக்ஸாம் வந்து ரொம்ப சீரா நடந்தது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பணியாளர்கள், 6000 பார்வையாளர்கள், 674 ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. பயோமெட்ரிக் கோளாறு ஏற்பட்ட இடங்கள்ல அடையாள சரிபார்ப்போட மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக விடுப்பு கட்டுப்பாடுகள், போலி வினாத்தாள்களை பரப்பிய 120க்கும் மேற்பட்ட சமூக வலைதள பக்கங்களை கம்ப்ளீட்டா முடக்கியிருக்காங்க. 1500 புகார்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. வினாத்தாள் கசிவு உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னும், தேர்வு ரொம்ப சுமூகமாவே முடிஞ்சது அப்படின்னும் அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. விடை குறிப்புகள் கூடிய சீக்கிரம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு ஜூன் எண்டுக்குள்ள இதற்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்கலாம், எந்த டென்ஷனும் இல்லாமல். ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் டென்ஷன்ல தான் இருந்திருப்பீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனால எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயா ஜாலியாக அந்த ஹாலிடே என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஹலோ FM 106.4 தாறுமாறு தர்பார் கேக்குறீங்க, நான் அலோஷியஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்.
6: Hit song of the hour.
7: Hit song of the hour.
1: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: Hi, this is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram polli naalu.
6: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
7: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
8: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
8: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
7: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
8: இவங்க விலைக்கு எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
7: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
8: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டிநகர்.
1: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
10: தம்பி, ரிப்பார்ட் ரிப்பார்ட் டாக்குமெண்ட்ஸ் எடு.
11: இந்தாங்க சார்.
10: என்னையா, எதுவுமே ரைட்டா இல்லையா
1: அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
12: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISE இன் ஜியோ ஃபென்சிங் மோட், நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
13: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
13: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வின்னர் கடல எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
13: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
1: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
13: Poorvikava?
15: Haama. Takkanu veta chillamata vidavidama AC. Current bill control panna rakaragama AC.
16: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
17: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்கம்.
7: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
8: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
8: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
7: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
8: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
7: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
8: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ்.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4ல தாருமாறு தர்பார் கேக்குறீங்க. நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது.
2: தாருமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
1: சென்னை ரயில்வே சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 2025 to 2026 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல நடந்த சோதனைகள்ல டிக்கெட் இல்லாம இல்லைன்னா முறையற்ற முறையில பயணம் செஞ்ச 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 65.16 கோடி ரூபா வந்து அபராதமா வசூலிச்சிருக்கிறாங்க. பயணிகள் ரயில் நிலையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் முன்னாடியே செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரயில்வே அதிகாரிகள்லாம் அறிவுறுத்திருக்காங்க. தினமும் நம்ம ஹலோ எஃப்எம்ல உருத்தா கருத்தா திருக்குறள் கேட்போம். மதுரை வட்டார வழக்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து 10 10 குறள் அதனுடைய பொருளோட கேட்பீங்க இல்லையா. அந்த வகையில நாளைக்கு நாள் முழுக்க எந்த அதிகாரத்திலிருந்து நம்ம திருக்குறள் கேட்க போறோம்னா
2: உருத்தா கருத்தா திருக்குறள்.
3: பழைய பழக்க வழக்கத்தை நண்பனை மறந்துடவே கூடாது. அவன் தப்பே பண்ணிருந்தாலும் அதை ஏத்துக்கிறது எம்பிட்டு முக்கியம். பழகின பழக்கத்தை உரிமையோட வச்சுக்கிறது எவ்வளவு உயரத்தை கொடுக்கும்னு வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காப்ல. யோ பஞ்சாயத்து, என்ன அதிகாரம்னு சொல்லு.
4: 81வது அதிகாரம் யா பழைமை.
3: இந்த அதிகாரத்தை தான் நாளைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல கேட்க போறீங்க.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
2: உருத்தா கருத்தா திருக்குறள்.
5: வழங்குவோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.
1: எஸ் இதெல்லாமே நாளைக்கு நாள் முழுக்க நம்ம லவ் எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. ஆனா இப்ப நீங்க என்ஜாய் பண்றதுக்காக சொல்ல மறந்த கதை நிகழ்ச்சி காத்துட்டு ஆர்ஜே ஜூடி வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தார்மார் தர்பார் நிகழ்ச்சியில் வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அடியனுங்கள் அலோசியஸ்.

0: கும்பம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 9 மணி.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
4: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, சைக்காலஜி, பிகாம், பிபிஏ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
5: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
6: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
7: மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
8: புக்ஸ் காப்பட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். மற்றும்
9: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
10: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நிதம் மாறும் மனிதர்களின் நிஜமான கதைகள்.
2: ஹலோ எஃப்எம் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
3: என்ஜிகே படத்துல இருந்து தான் பாட்டு கேட்டு முடிச்சிருக்கீங்க. ஒரு அழகான பாட்டு இது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த வாய்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பட் அந்த லிரிக்னு ஒன்று இருக்க தெரியுமா, அது வந்து ஒரு தீரா காதலுக்கான ஒரு ஏக்கம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த லிரிக் வந்து டைம் கிடைச்சதுன்னா நீங்க வந்து கேட்டு பாருங்க. அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்க ஹீரோயின் அப்படின்னா, ஏனோ இரவோடு ஒளியாய் கூடும் உறவொன்று கேட்கிறேன், வரைமீறும் இவளின் ஆசை நிறைவேற பார்க்கிறேன், நதி சேரும் கடலின் மீது மழை நீராய் சேருவேன் அப்படின்னு ஒரு லைன் வருது இல்லையா. சோ அதுல வந்து அவங்களுடைய அந்த காதல் வந்து இந்த படத்துல வந்து கண்டிப்பா கை கூடாதுதான். ஆனாலும் அந்த காதல், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எண்ணம், அவருடைய ஆசை வந்து வரைமீறது அப்படின்னு ரொம்ப அழகா வந்து எழுதியிருப்பாங்க. ஐயோ அந்த பாட்டு கேட்கும் போது அப்படியே மெய் மறந்து போயிட்டு கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு ஹாப்பினஸோட எஸ் சொல்ல மறந்த கதையில உங்க கூட பேசுறதுக்காக நான் ஜூடி வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நாம என்ன பேச போறோம் அப்படின்னா, அதாவது வாழ்க்கையில நான் பொய்யே சொன்னதில்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து நிறைய பொய் சொல்லக்கூடியவங்க அப்படின்னு நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். பட் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, அது ஒரு வேற விஷயமா இருந்துட்டு போட்டோம். பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல யாருக்குமே எந்த பாதிப்புமே வராத அளவுக்கு சின்ன சின்ன பொய்கள் வந்து அப்படியே சும்மா அப்படியே தெளிச்சு விட்டுட்டு போயிருந்திருப்போம்ல. அதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஏதோ ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். அப்படி நீங்க வந்து சின்ன சின்னதா சொன்ன பொய்கள் என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு பேச போறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ சென்னையில் ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், அம்மா ஊரில் இருக்காங்க, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அந்த மாதிரி, இல்லைனா வந்துட்டு ஒரு திருநெல்வேலி சைடு, கன்னியாகுமரி சைடு இருக்காங்க அப்படின்னா, அப்போ கரெக்டாக அந்த லஞ்ச் டைமுக்கு, டின்னர் டைமுக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு கால் பண்ணுவாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது என்ன சொல்லுவோம், நாம சாப்பிட்டோமோ சாப்பிட்லையோ, ஆ சாப்பிட்டேமா, நல்லா இருந்தது சாப்பாடு, சூப்பர் அப்படி சொல்லிட்டு நம்ம வச்சிருவோம். ஏன்னா அது அவங்களுடைய நிம்மதிக்காக, அவங்களையும் அந்த போய் காயப்படுத்தாது, நம்மளையும் காயப்படுத்தாது. என்ன ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம சாப்பிடுவோம், இல்லை நம்ம வந்து ஒரு லஞ்சை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஒர்க் முடிச்சுட்டு ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வந்து சின்ன சின்ன பொய்கள் டெய்லி ஏதோ ஒரு இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கும், அதை நாம சொல்லியிருப்போம். அது என்ன போய் இன்னைக்கு கூட நம்ம சொல்லியிருக்கலாம், இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. எஸ் அப்படி உங்களுக்கு வந்து சொன்ன பொய்கள் என்ன அப்படிங்கிறது தான் நான் கேட்குற கேள்வி. ஸோ நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 044-44-66-99-99-க்கு கால் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், 044-44-66-99-99-க்கு கால் பண்ணுங்கள். இப்போ பூவெல்லாம் உன்வாசம் படத்தில் இருந்து பாட்டு கேட்டணிஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம் 106.4 உடன்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
2: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC women இருக்கறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI BBA BCom டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் னு இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
3: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் women, அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
4: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்வாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
7: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
8: Hit Song of the Hour.
9: Hit Song of the Hour.
10: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: காற்றில் திரும்பும் நினைவில் கலந்த உங்கள் கதை ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை.
2: 0444-66-99-99-க்கு கால் பண்ணுங்க. நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்ல மறந்த கதை நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம என்ன பேசிட்டு இருக்கோமோ, அப்படி நீங்க சொன்ன அந்த பொய்கள் என்னென்ன அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன காரணங்களுக்காக நாம வந்து சில பொய்கள் சொல்லியிருப்போம், ஆனா அது யாரையுமே காயப்படுத்தாது, நமக்கும் சேஃப் தான், அவங்களுக்கும் சேஃப் தான் அப்படின்னு சும்மா ஒரு போற போக்குல ஒரு சின்னதா ஒரு பொய் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறமா அதை நினைச்சு நம்ம சிரிச்ச கதைகள்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல வந்து அம்மாவோ இல்ல மனைவியோ சமைச்சிருப்பாங்க, அதுல ஒரு உப்பு இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல ஒரு காரம் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல சாப்பாடே ஒரு மாதிரி டேஸ்ட் சரியா வரல அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அவங்க கேட்பாங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி, ஓ சூப்பரா இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது ஒரு சின்ன பொய் தான், பட் அவங்களுக்கு அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வராத அளவுக்கு சேஃப் ஜோனுக்குள்ள வந்து கொண்டு வந்து விட்டுரும் அந்த ஒரு சின்ன பொய். அடுத்து அவங்க அதே இதை செய்யறேன் அப்படின்னா, இல்ல அதுக்கு பதிலாக வேற செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு அவங்களும் அப்படியே விட்டுருவாங்க. இன்னும் சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போன் வந்து நல்லா ரிங் ஆயிருக்கும், ஆனாலும் அந்த போனை எடுக்கிறதுக்கு ஒரு சில தயக்கம் யோசனை காரணமா நாம எடுக்காம விட்டு, ஓகே அதுக்கப்புறமா ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு போனை எடுத்து பேசுவோம் அப்படின்னு நம்ம பேசுவோம். அவங்க கேட்பாங்க, ஏன் போன் எடுக்கல முதல்ல அப்படின்னு வாங்க. அப்ப நாம என்ன சொல்லுவோம், போன் சைலண்ட்ல இருந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நல்ல பிள்ளையா நம்ம நிப்போம். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி பொய்கள் நாம அங்கங்க அப்படி இப்படி சொல்லியிருப்போம், ஆனா பொய்யே சொல்ல மாட்டேன் நான் தெரியுமா அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. சோ அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம நமக்கும் பிரச்சனை இல்லாம குட்டியா சொன்ன பொய்கள், அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கிற நீங்க கால் பண்ணுங்க, 0444-66-99-99-க்கு. மறுபடியும் சொல்றேன், 0444-66-99-99-க்கு கால் பண்ணி நீங்க சொல்லுங்க இன்னைக்கு என்னென்ன குட்டி குட்டி பொய்கள் நீங்க சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, இப்ப உங்களுக்காக வீரா படத்துல இருந்து கொஞ்சி கொஞ்சி பாட்டு கேட்டணிஞ்சிருங்க.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
3: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்தை புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தனம் கடைக்கு வாங்க.
4: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாத். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் இன் பம்ப்ஸ் .com. ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட், பாரிஸ், குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். மற்றும்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: மௌனிக்கும் இதயத்தின் எதிரொலியாய் சொல்ல மறந்த கதை.
5: சொல்ல மறந்த கதை.
6: அடுத்ததான் நாம மகாலட்சுமி கூட தான் வந்து பேச போறோம். வணக்கம் மகாலட்சுமி.
7: ஹலோ தீதி, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சமாளிக்கிறதுக்காக குட்டியா ஏதாவது ஒரு போய் நம்ம அப்படி சொல்லிட்டு போயிருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா?
7: நிறைய இருக்குறது ஒரு விஷயம் சொல்லி இது உனக்கு பிடிச்சிருக்கா, இதுல ஒப்பீனியன் சொல்லு அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஐயோ நான் சொல்லல அதுக்கு டைரக்டா வரவே வராது.
6: சோ
7: நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க பத்தி நீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது நம்மளுக்கு பண்ணலாமா லைட்டா அப்படியே போட்டு வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அதே தாங்க கரெக்ட், நானும் அதே தான்
6: வச்சேன்.
7: அது இல்லாம தேவையில்லாம ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அப்படியே மழை விட்டுறது.
6: யாரு பிரச்சனைக்கு நான் போறது கிடையாது, வந்த பிரச்சனையும் என் பக்கம் வராத அளவுக்கு திருப்பி விட்டுறேன். நான் வராதீங்கள், என்னிடம் வராதீர்கள் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். சூப்பர் மகாலட்சுமி, ரொம்ப அழகா வந்து போட்டு வாங்கி ஒரு பொய் கொடுக்கறதுலாம் மகாலட்சுமியுடைய திறமை கண்டு வியந்தேன் போங்க. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு, பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ ஒருத்தவங்க மனசு கஷ்டப்பட கூடாது அப்படின்றதுக்காக மகாலட்சுமி வந்து பார்த்து பார்த்து அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு அப்படின்னு லைட்டா சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஓகே, இதே மாதிரி சின்ன சின்ன பொய்கள் நாம வந்து சொல்லியிருப்போம். சில கிஃப்ட் வந்து நமக்கு வந்திருக்கும், சம்டைம்ஸ் நமக்கு அது ஒரு மாதிரி அந்த கலரோ இல்ல டிசைன் மறுபடியும் சொல்றேன், 0444 46 99 99. இப்ப உங்களுக்காக லவ்வர் படத்துல இருந்து பாட்டு.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நகைனா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
3: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்
4: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ் பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாந்துல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72001341.
3: வீட்டுக்கு வந்தோனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும். இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode. நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
4: அவன் சூப்பர் பிளேயர் யா.
5: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
4: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
5: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன். எதிலயுமே அவன் பேர் இல்ல.
6: அங்க தேடினா எப்படி கிடைப்பான்? ஹலோ FM சொல்லி அடி கேளுங்க. அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
2: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
7: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar, Semma Taste, Semma Life.
8: Print partner Dinathandi, Kudumbam Muzhuvadharkum Ore Naalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தேடலின் முடிவாய், முடிவின் தேடலாய், சொல்ல மறந்த கதை.
2: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜூடி. அன்னைப்பு நம்ம கூட பேசுறதுக்காக பாரதி இருக்காங்க. வணக்கம் பாரதி. பாரதி, டிராவல்ல இருக்கீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொல்லுவீங்க?
3: அது வந்து அவங்க கொடுத்தப்போ சாரி சூப்பரா இருந்துச்சு, சரி சொல்லி வாங்கிட்டேன். பர்த்டேக்கு பிரசன் பண்ணாங்க,
2: வாங்கிட்டேன்.
3: வாங்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா அது வந்து கொஞ்சம் ஜிக்கு ஜிக்குன்னு வந்துச்சு. அவங்க முஸ்லீம் அவங்க கொடுத்தது. அதான் சொல்லிட்டு நான் வந்து அது எனக்கு அடுத்தது நான் கட்ட மாட்டேன், எங்க ஹஸ்பண்ட் இல்லைனால அது நான் கட்ட மாட்டேன்னா தெரியாதுக்கா சொல்லிட்டு அவங்கள்ட்ட நல்லா இருக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது 15 ரூபாய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அது பிடிக்கலன்னா கட்டவும் இல்லையா. அதுக்காக சொல்லிட்டு நான் என்ன பண்ண, அவங்கள்ட்ட நல்லா இருக்கும் சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு அப்ப திருப்பி அது எங்க சித்திக்கிட்ட
2: வியாபாரமும் இந்த பக்கம் வந்து நான் பேசியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஸ்டோரியை நான் சொல்லியே ஆவேனா, சொன்ன ஒரு பொய் இது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அவங்க அன்பா கொடுத்த அந்த ஒரு கிஃப்ட் ரொம்ப அழகான ஒரு சாரி. அதை வந்து வேண்டாம்னு சொல்லவும் மனசு வரல, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணவும் கூடாது அப்படின்றதுக்காக சூப்பரா இருக்குன்னு வாங்கிக்கிட்டாங்க. அது தனக்கு ரொம்ப விருப்பமானவங்களுக்கு அந்த அன்பை அப்படி டபுள் மடங்காக வந்து கொடுத்துருக்காங்க பாரதி. சூப்பர். ஸோ இதே மாதிரி நீங்களுமே வந்து வாழ்க்கையில சின்ன சின்ன பொய்கள் வந்து நம்ம சொல்லியிருப்போம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது கிளம்பி போயிட்டு இருப்போம். எப்படி எங்கேயாவது கிளம்பி நம்ம போகணும் அப்படின்னு கிளம்பிட்டு இருப்போம். நமக்காக ஒரு ஜீவன் எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஜீவன் கிளம்பிட்டியா கிளம்பிட்டியா அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம வாய்க்கோசாம ஒரு போய் சொல்லுவோம், டிராஃபிக் தெரியுமா, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டில இருந்து கூட கிளம்பியிருக்க மாட்டோம். இது நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடந்திருக்கும். ரெண்டாவது சென்னையில ரொம்ப சூப்பரா இந்த போய் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம ஊரோட டிராஃபிக் கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்க ஒருத்தவங்க நமக்காக வெயிட் பண்ணாலும் டிராஃபிக்ல மாட்டிட்டப்பா, அதோ வந்துட்டேன், 5 நிமிஷம் அப்படின்னு நம்ம சொல்ற போய் அவங்க நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி போய்கள் யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு, கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கிற நீங்க கால் பண்ணுங்க 0444-46-99-99. மறுபடியும் சொல்றேன், 0444-46-99-99. இப்போ உங்களுக்காக நம்மவர் படத்துல இருந்து பூங்கையில் பாடினால். நல்ல சங்கீதம் தானே.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
2: நம்ம ஹலோ எஃப்எம் ஹலோ கிராமபோன்
3: பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு
2: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம், இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
4: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ், குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், மற்றும்
5: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
6: 49 வருடங்களாய் சக்தி மசாலா
7: காத்து திரும்புமா.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை,
3: நெஞ்சில் தேங்கிய நினைவுகள், உங்கள் வாழ்க்கை பதிவுகள்.
2: சொல்ல மறந்த கதை.
4: சொல்ல மறந்த கதையில வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே அவ்வளோ இனிமையா கேட்டு ரசிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் தலையை திருப்ப முடியாத அளவுக்கு வந்து பாடல்கள் அவ்வளோ சூப்பரா வந்துட்டே இருக்கு. அடுத்ததா நாயகன் படத்துல இருந்து நீ ஒரு காதல் சங்கீதம் பாட்டு தான் கேட்க போறோம். அந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி விஜயலட்சுமியோட பேசிடலாம். வணக்கம் விஜயலட்சுமி.
5: வணக்கம்.
4: ஓகே, நீங்க சொல்லுங்க, சமீபத்துல நீங்க எப்போ என்ன பொய் சொன்னீங்க, அந்த பொய் யாரையுமே காயப்படுத்தலாம் என்ன சொல்லுவீங்க?
5: புது சாரி நல்லா இருக்கும் ஆனா ஆனா எனக்கு காட்டன் சாரி பிடிக்காது மேம். ஆனா அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னா அவங்க வந்து எடுத்து குடுக்கறதும் குடுக்க மாட்டாங்கல்ல, அதனால எதுவும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு மேம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா வாங்கிட்டு வந்து எங்க அத்தை மக ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து அவங்க காட்டன் சரி ரொம்ப பிடிக்கும், அதனால அவட்ட குடுத்துருவேன். ஏய் நான் எடுத்துட்டு வந்தேன் நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேட்பேன். அவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போவா. அதை எடுத்துட்டு கட்டிப்பா கட்டிட்டு எல்லாருக்கிட்டையும் வேற சொல்லுவாத. ஆனா நான் போய் சொன்னேன் அப்படிங்கறது எனக்கு மட்டும்
4: தான் சந்தோஷத்துக்காக இந்த போய் இல்லையா.
5: அவங்க வந்து அது காட்டன் சாரினாலும் சந்தோஷம், அதனால நான் எடுத்து கொடுத்தேன் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். அதனால நமக்கு நமக்காக இல்லைனாலும் மத்தவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது சின்ன பொய்ய சொல்லிடுவேன். வருஷ வருஷம் இந்த பொய் தொடர்கிறது.
4: ஓ, வருஷ வருஷம் தொடர்ந்து கொண்டே இருக்குது, சூப்பருங்க.
5: அவங்களுக்கு கண்டுபிடிக்கல.
4: சரி, இப்ப கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? நாயகன் படத்துல இருந்து பாட்டு

உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாடம் என் ஜீவனே வாழ்வா என் தேவனே உந்தன்றா.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. ஹிட் சாங் ஆஃப் தி அவர், ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
2: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே. சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நிதம் மாறும் மனிதர்களின் நிஜமான கதைகள்.
2: ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
3: 10:24 ஆகுது. ஸோ இந்த நேரம் நாம யார் கூட பேச போறோம் அப்படின்னா தினேஷோட தான். ஹலோ எஃப்எம்ல சொல்ல மறந்த கதையில இன்னைக்கு நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம பொய்யே சொல்லலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம சின்ன சின்னதா கியூட் கியூட்டா சில பொய்கள் சொல்லியிருப்போம் இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தினேஷ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: ஓகே, நீங்க என்ன சொல்ல போறீங்க தினேஷ்?
4: நான் வந்து என்னோட சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போனேன்.
3: ஓகே,
4: போயிட்டு திருப்பி வந்துட்டேன். வீட்டுக்கு தெரியாது, லீவ் மறுநாள் வந்து லீவ் லெட்டர் தரணும். என்ன பேசணும்னா, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், சோ ஐ டேக் அன் ஃப்ரம் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டேன்.
3: ஓகே, ஆனா இந்த போய் எல்லாருமே சொல்லியிருக்கோம் தெரியுமா, நீங்க மட்டும் இல்ல தினேஷ். சோ எல்லாருமே வந்து இந்த போய் வந்து சொல்லியிருக்கோம், ஒரு நாள் லீவ் போட்டோம் அப்படின்னா காய்ச்சல் இருக்கோ இல்லையோ கன்ஃபார்ம் எங்களுக்கு வந்து காய்ச்சக்காதனால லீவுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ நீங்க கால் பண்ணி பேசுறதுக்கு. சிம்பிளான ஒரு போய் தான், ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டியது. எனக்கு காய்ச்சல், அதனால நான் வரல, லீவு அப்படின்னு முடிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் வந்து 90s கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவரா போய் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து போட்டு தள்ளின கதைகள்லாம் உண்டு. ஏன்னா ஸ்கூல்ல லீவ் வேணும் அப்படின்றதுக்கு கடைசியில உண்மை தெரிஞ்சு அடி வாங்கினா அந்த கதைகள். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நமக்கு இந்த மாதிரியான நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம சொல்ல மறந்த கதையில நிறைய பேசிட்டு இருக்கிறோம். ஸோ கேட்டுட்டு இருக்கிற நீங்க சின்ன வயசுல இல்ல இப்ப கூட வந்து ரீசெண்டா நான் சொன்ன பொய்கள் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யாரையும் பெருசா காலெல்லாம் படுத்தாத அந்த பொய், சின்னதா ஒரு பொய். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வீட்டில் வந்து சொல்லக்கூடிய ஒரு பொய் என்னவா இருக்கும்னா, எனக்கா கோவமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக நம்ம அந்த இடத்த வந்து கடந்து வந்திருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த இடத்துல அமைதியாக வந்தோம் அப்படின்னா தான் நாம் தப்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். பொதுவாக இந்த பொய் வந்து யாருக்கிட்ட சொல்லுவாங்கன்னா, ஒன்று ஒய்ஃப் கிட்ட, இல்லைனா அம்மா கிட்ட, இல்லைனா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆண்கள். எனக்கு கோவம்லாம் இல்லை அப்படின்னு, வேற வழி இல்லை, அங்கே கோவப்பட்டோம்னா அப்புறம் அவங்க அழ ஆரம்பித்தாங்க அப்படின்னா முடியாது, டயர்டாயிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே ஃபீல் தான். ரைட், ஓகே, கேட்டுட்டு இருக்கிற நீங்க வீட்டில் இல்ல ஆஃபீஸ்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன சின்ன பொய்கள் கண்டிப்பா சொல்லியிருப்போம். அப்படி நீங்க சொன்ன பொய் என்ன அப்படிங்கறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்க கால் பண்ணுங்க. 0444 46 99 99. இப்ப உங்களுக்காக நான் மகானல்ல படத்துல இருந்து பாட்டு.

0: உலகமின் குட்டி ஸ்டோரி நச்சினு நறுக்குன்னு.
1: வனிதா தன்னோட மகனுக்கு நிச்சயதார்த்த விழாவுக்கு தேதி குறிச்சிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு விழாவுக்கு நிறைய பழங்கள் வாங்கணும்னு பழ மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்கிருந்த பாட்டிங்க கிட்ட, பாட்டி என் பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன், அதுக்குதான் பழம் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பழங்களை கேட்கவும் நல்ல பழங்களை எடை போட்டு கொடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட விலைய குறைக்கல. எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் வனிதாவோட ஃப்ரெண்ட், வனிதா சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கியிருந்தா கண்டிப்பா விலைய குறைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, எதுக்கு இப்படி வந்து அலைஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே வனிதா, உண்மைதான், பணமும் அலைச்சலும் மிச்சம்தான், ஆனா இங்க இருக்கிற பாட்டிங்களோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா, பழங்களோட விலைய குறைக்கலையே தவிர பார்த்து பார்த்து நல்ல பொருளா எடுத்து கொடுத்தாங்க. கூடவே கல்யாணம் பண்ண போறவங்க பையன் நல்லா வாழணும்னு மனசார வாழ்த்தினதை பார்த்தல, அந்த சந்தோஷமும் வாழ்த்தும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. வனிதா சொன்ன இந்த பதிலால அவங்க ஃப்ரெண்டு மன நிறைவா உணர்ந்தாங்க.
0: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சினு நறுக்குன்னு.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ், குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், மற்றும்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
6: காற்றில் திரும்பும் நினைவில் கலந்த உங்கள் கதை ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை.
7: அடுத்ததான் உங்களுக்காகவே இதய கோவில் படத்துல இருந்துதான் பாட்டு வரப்போகுது. அந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஹலோ எஃப்எம் சொல்ல மறந்த கதையில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வீரா இருக்காங்க. வணக்கம் வீரா. வீரா, நீங்க ஹெட்போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏதாவது போட்டிருந்தா அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது. யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு சிம்பிளான பொய் அப்படின்னா என்ன
8: சொல்லுவீங்க? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போயிட்டு இருந்தேன்.
7: ஓகே, இப்போ நீங்க ஹாஸ்டல்ல படிக்கிறதுனால அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது, அப்போ லீவ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்காக போய் சொல்றது உண்டு.
8: ஆ, எஸ் மேம்.
7: ஓகே, எத்தனை முறை சொல்லிருக்கீங்க? கண்டுபிடிச்சிருக்காங்களா கடைசில காலேஜ்ல?
8: அங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க மேம்.
7: கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம சொல்றதுதான் அப்படி இல்ல. ஒரு நாள் மாட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
8: தெரியல மேம்.
7: தெரியல, அப்போதைக்கே அப்ப பாத்துக்கலாம், இப்ப மாட்டல, அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டு இருக்கேன். எனிவே, மாட்டாத வரைக்கும் ஓகேதான். சோ ஆனாலும் இந்த ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி படிக்கும் பொழுது எப்படா இந்த எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கும் அப்படின்னு மனசு வந்து ஏங்கும். அந்த மாதிரிதான் சும்மா அது லைட்டா சின்ன சின்ன போய் சொல்லி லீவ் எடுத்திருக்காரு வீரா. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. சோ இதே மாதிரி உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த குட்டி குட்டி லீவ் எக்ஸ்பீரியன்ஸ், அது நல்லா கொஞ்சம் வீட்டுல இருக்கணும், நல்லா சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் தூங்கணும், வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே மனசு வராது. இப்ப கூட நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா வரவே மனசு இருக்காது. எப்படியாவது ஒரு பொய் சொல்லி லீவ் கிடைக்காதா, இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லீவ் கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்பெல்லாம் பண்ணும் அப்படின்னா மண்டையில தட்டி வீட்டுக்கே வந்து எழுதிட்டு போயிருவாங்க. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அமைதியா நல்ல பிள்ளையா சமத்தா வந்துடுறது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்கள் நம்மளுடைய வாழ்க்கையை சில நேரங்கள்ல ரொம்ப அழகா மாத்தும், சில நேரங்கள்ல ரொம்ப காமெடியா மாத்தும், இன்னும் சில நேரங்கள்ல வந்து தர்ம சங்கடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் தேவையில்லாம சொல்லிட்டோமே அப்படின்னு. ஆனா நம்மளால பொய் சொல்லாமலும் இருக்க முடியாது. சின்ன சின்ன இடங்கள்ல சொல்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி நீங்க சொன்ன பொய்கள் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம பேசிட்டு இருந்தோம். அடுத்ததா நான் உங்களுக்கு ஒரு பொய் சொல்லியிருக்கேன், அது இப்ப பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும். அது என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு ஆர்ஜே ஜூடி அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஜூடி அட் ஹலோ எஃப்எம் டாட் இன் அப்படிங்கிற என்னோட மெயில் ஐடி இருக்கு. அதுக்கு நீங்க தாராளமா இதுதானே நீ சொன்ன பொய் அப்படின்னு நீங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததா உங்களுக்காக இதே கோவில் படத்துல இருந்து பாட்டு யோசிச்சு அனுப்பணும்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் சொல்ல மறந்த கதை
2: மௌனிக்கும் இதயத்தின் எதிரொலியாய் சொல்ல மறந்த கதை.
3: சொல்ல மறந்த கதை
4: சொல்ல மறந்த கதையில இன்னைக்கு ஜூடி கூட நீங்க என்ன சொன்ன பொய்யோ அதை அப்படியே மாத்தாம கரெக்டா சொன்னீங்க. அண்ட் நானுமே கூட இப்ப கூட உங்ககிட்ட வந்து பொய் சொன்னேன், பரவாயில்லங்க, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. மூன்றாம் பிறை படத்துல இருந்து பாட்டு அப்படின்னு சொல்லாம இதய கோவில் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பாட்டை வந்து நான் சொன்னேன், கண்டுபிடிச்சு ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்க. சும்மா ஒரு ஜாலிக்கு, அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில வந்து சில பொய்கள் நாம வந்து யாரையுமே காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்றது இல்ல. ஒண்ணு அவங்கள காப்பாத்துறதுக்காக, இல்ல அந்த சின்ன சின்ன பொய்யில வந்து பாத்தீங்கன்னா சில உறவுகளை நாம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாம சொல்றது உண்டுதான். அதே நேரத்துல அந்த சின்ன சின்ன பொய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அன்பு ஒளிஞ்சிருக்கும். அதை வந்து ஃபீல் பண்ணவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே எப்பவுமே நாம வந்து உறவு கிட்ட, அதே நேரத்துல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள்ல நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனாலும் சில நேரங்கள்ல அந்த உண்மையை விட அந்த சின்ன சின்ன பொய்கள் தான் வந்து அத்தனையுமே பாதுகாக்குது. அந்த சின்ன சின்ன பொய்கள் தப்புன்னு சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒருத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தாம அவங்கள சிரிக்க வைக்குது, இல்ல அந்த உறவை பாதுகாக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அந்த பொய் வந்து ஓகே அப்படின்னு வச்சுக்கலாமே. சோ அதுக்காக எப்பவுமே பொய்யாவே சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்பப்ப சில பொய்கள் ரொம்பவே அழகா இருக்கும். அதே நேரத்துல இன்னும் கூட சொல்லுவாங்க, அதாவது டக்குனு மறந்துட்டேனே, சில பேர் சொல்லுவாங்கல்ல நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் இந்த காஸ்டியூம்ல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு, நான் கண்ணாடியில நான் பாக்குறேன் எனக்கே தெரியும், ஆனாலும் நீ அழகா இருக்கன்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வரும். அந்த ஹாப்பினஸ் வந்து வேற லெவல், என்ஜாய் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரிங்க, இவ்வளவும் சொல்லியாச்சு, நானும் கிளம்ப போறேன். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்னு சொல்லணும் இல்லையா? எஸ், எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். நிகழ்ச்சியில கலந்துக்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-46-99-99. மறுபடியும் சொல்றேன், 044-44-66-99-99 நீங்க கால் பண்ணி விளையாடலாம். ஓகே, நானும் இப்ப கிளம்ப போறேன். நாளைக்கு சொல்லியடி இருக்கு, ஈவினிங் 6:30 இருந்து மிஸ் பண்ணாம ஹலோ எஃப்எம் கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக்ஸ் நீங்க என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஆர்ஜே ஜூடி அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அப்படி இல்லைன்னா judy@helloefm.in அப்படிங்கிற என்னோட மெயில் ஐடி இருக்கு, நீங்க மெயிலும் அனுப்பலாம். நம்மளுடைய நிகழ்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக் நீங்க சொல்ல சொல்லதான் நானுமே வந்து நிறைய மாத்திப்பேன். ரெண்டாவது இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கூட நீங்க வந்து கொடுக்கலாம், கண்டிப்பா நம்ம அதை பேசலாம். ஓகேவா? அடுத்ததா உங்க கூட நிறைய நிறைய கதைகள் பேசுறதுக்காக ஹலோ கிராமபோன் நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே பாரதியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்காக ஒரு பாட்டை பிளே விட்டுட்டு டாடா பபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மீண்டும் நாளை 9:00 உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம் 106.4 தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. டாடா பபாய், டேக் கேர்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம், பல்லாவரம் ரேடியல் ரோட். இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ்.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: ஹலோ எஃப்எம் இல்
3: ஹலோ கிராமபோன்.
4: வணக்கம். நம்மளோட சின்ன வயசுல நம்மளா கண் விழிக்கும் போதே பறவைகளோட கூச்சல் சத்தத்தை கேட்டுட்டுதான் கண் விழிப்போம்ல. வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரத்துல இருக்கிற அணிலுடைய சத்தம், அதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா மின்கம்பிகள்ல உட்காந்துருக்கிற ரெட்டைவால் குருவி, நம்ம வீட்டு ஜன்னல்ல எட்டி பாக்குற சிட்டுக்குருவி, மரத்துல கூடு கட்டி இருக்கிற காகம், மாடத்துல உட்காந்து வேடிக்கை பாக்குற புறானு, நம்மளை சுத்தி ஏராளமான பறவைகள் அந்த காலத்துல இருந்தது. பெரும்பாலான பறவைகள் மனிதரை அண்டிதான் வாழ்ந்தது. அதுக்கு காரணம் மனிதன் இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தான். அதனாலதான் வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் இருந்தது. ஊருக்குள்ள நாட்டு மரங்கள் நிறைய இருந்தது. அந்த காலத்துல ஆலமரமும் அரசு மரமும் இல்லாத ஒரு ஊரை பார்க்கவே முடியாது. ரெண்டாவது, அந்த காலத்துல காலி இடம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம லேண்ட்மார்க் வச்சு சொல்றோம்ல, ஒரு காலி இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல தான் அந்த வீடு அப்படின்ற மாதிரி சொல்றோம்ல, அப்படி அந்த காலத்துல காலி இடம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. ஏன்னா எல்லா இடங்களையும் மரங்கள் நிறைஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்துல. அதனாலதான் பறவைகளும் அந்த அளவுக்கு இருந்தது. பறவைகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்ததாலதான் இயற்கை செழிப்பா இருந்தது அந்த காலகட்டத்துல. ஆனா இன்னைக்கு காலையில எழுந்தா பறவைகளோட சத்தம் நம்மால கேட்க முடியுமானா? கண்டிப்பா முடியாது, அதானே உண்மை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பறவைகளை பார்க்கவே முடியறதில்ல. சிட்டுக்குருவின்ற பறவையை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அதுக்கான காரணம் நகரமயமாக்கல் தான். நகரத்துடைய பரப்பளவு அதிகமாயிட்டே இருக்கு, அதனாலேயே மரங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சுகிட்டே வந்துட்டு இருக்குல்ல. அப்போ பறவைகள் இங்கதான் இருக்கும்ல, அதனாலதான் பறவைகளோட எண்ணிக்கையும் இன்னைக்கு குறைஞ்சுகிட்டே வந்துட்டு இருக்கு. நிறைய பறவைகள் அழிவோட விளிம்புல இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆமா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குருவிகள், அதை பத்தி தான் பேச போறோம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஹலோ கிராம போன் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ஆர்ஜே பாரதியும் கூட நம்ம ஹலோ தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
2: பட்டுக்கொள்ளவா,

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. ஹலோ எஃப்எம் இல் ஹலோ கிராமபோன்
1: இரவு நேர பூபாலம்.
2: ஹலோ கிராமபோன்
3: ஹலோ எஃப்எம் கேட்டு இருக்கிறீங்க. ஹலோ கிராமபோன் நிகழ்ச்சியில் ஆர்ஜே பாரதி என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குருவிகள் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் சிட்டுக்குருவி வீட்டில் அதிகமாக கூடுகட்டும். அதுலேயும் அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் வீட்டை சுற்றி மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி அந்த குருவி சிட்டுக்குருவி கூடுகட்டும், இல்லைனா முற்றத்தில் கூடுகட்டும். ஏன்னா அந்த காலத்தில் வீட்டோடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். குருவிகள் கூடு கட்டுறதுக்கான ஏற்ற ஒரு அமைப்பில் இருக்கும் வீடுகள். இன்றைக்கி இருக்கிற அந்த மெத்த வீட்லாம் கூடு கட்டுறதுக்கான ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற வீடுகளில் குருவி எங்கே தான் வந்து உட்காருங்கள? சோஃபாலேயோ சேர்லேயோ வந்து உட்கார்ந்தா தான் உண்டு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நிறைய மரங்களை பயன்படுத்தி வீடுகள்லாம் கட்டினாங்க. அதனால் வீட்டுக்குள்ளேயே குருவிகள்லாம் உட்கார்ந்து விளையாடக்கூடிய அந்த இடங்கள்லாம் ஈர்த்ததால் குருவிகளுக்கும் மனிதனுக்குமான நெருக்கம் நிறையவே இருந்தது. அப்புறம் நம்ம வீட்டை சுற்றியும் நிறைய குருவிகளை தின தினம் பார்க்க முடியுது. தவிட்டு குருவி, அதுக்கப்புறம் வாலாட்டி குருவி, மைனா, கிளி, மரங்கொத்தி, அதுக்கப்புறம் பருந்து, புறான்னு சொல்லி நிறைய பறவைகள் இருக்கும். இது எல்லாமே பகல் நேரங்களில் பார்க்கக்கூடிய ஒரு பறவைகள். அதுலேயும் அந்த பருந்து எல்லாம் பார்த்தா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அந்த காலத்தில் கலர் கோழி குஞ்சு நிறைய வளர்த்துவாங்க. ஏன்னா அந்த கலர் கோழி குஞ்சு நிறைய சின்ன சின்ன கூடையில் போட்டு அடுக்கி ஒரு சைக்கிளில் வச்சு வீதி வீதியாக வந்து விற்றுட்டு போவாங்க. அதை வாங்கிறதுக்கு வீட்டில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அம்மா அப்பாக்கிட்டலாம் அழுது போராட்டம் பண்ணி உண்ணாவிரது இருந்து அதுக்கப்புறமா ஒரு 2 ரூபாய்க்காக தான் ஒரு குஞ்சு 1 ரூபா இருக்கும். அப்படி 2 கோழி குஞ்சு வாங்குறதுக்கு 2 ரூபாய்க்காக ரொம்ப போராட்டம் பண்ணணும். அதை வாங்கி அந்த 2 கோழி குஞ்சு 1 வாரம் பத்திரப்படுத்தி வச்சிருப்போம். பறந்துகிட்டு ரொம்ப காப்பாற்றி வச்சிருப்போம். அட்டைப்பொடியில் போட்டு வைக்கிறது, கூடையில் போட்டு மூடி வைக்கிறது, நிறைய பாதுகாப்பெல்லாம் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு சமயத்தில் கொஞ்சம் அசந்தர்ப்பம் பாருங்க, அப்போ வந்து டக்குன்னு அடிச்சிட்டு போயிடும் பழுது. அதுக்கப்புறம் வீட்டில் மறுபடியும் திட்டெல்லாம் வாங்கி பாரு, தேவையில்லாமல் கோழி குஞ்சு வாங்கி பறந்துகிட்ட பறி கொடுத்துட்டா பாரு அப்படின்னு திட்டெல்லாம் விழும். அப்படி இந்த பறவைகள் எல்லாமே காலையிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் உணவு தேடிட்டு இரவு 1-6 மணிக்கு மேலே தன்னுடைய கூட்டம் நோக்கி போயிடும். ஆனால் இரவு நேரங்களில் வெளிவரக்கூடிய பறவைகள் இருக்கு. அதில் ஆந்தை மிக முக்கியமான ஒன்றுல இரவு நேரங்களில் நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஆந்த அலற சத்தம் கேட்கும் பாருங்கள், அப்படியே பக்குன்னு இருக்கும். ஏன்னா நிறைய திரைப்படங்களில் இரவை பயங்கரமாக காட்டுறதுக்காக முதல்ல ஆந்த அலற சத்தம் கேட்போம், அதுக்கப்புறமா நாய் குலைக்கிற மாதிரி ஒரு சத்தம், அப்புறம் நரி ஊழல் ஓடுற மாதிரி ஒரு சத்தம்னு சொல்லி அந்த இரவு நேரத்தை பயங்கரமாக காட்டுறதுக்காகவே ஆந்தையோடைய அலறல் சத்தம்லாம் கேட்டுட்டு எப்போ ஆந்தையோடைய அந்த அலறல் சத்தம் கேட்டாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது இருட்டு அதிகமாகவே இருக்கும் அந்த காலத்தில், லைட்லாம் பெருசாக இருக்காது இல்லை, அதனால கொஞ்சம் பயமா இருக்கும். அதுவும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கம்பம் இருக்கும் பாருங்க, அது மேல உட்காந்துருக்கும், உட்காந்துருக்கிறதே தெரியாது, திடீர்னு கத்தும், மேல பார்த்தா அப்படி பயமா இருக்கும். ஏன்னா ஆந்தையோடைய கண்ணெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்ல, அந்த நைட்லாம் பார்க்கறது கொஞ்சம் பயமாவே இருக்கும். அப்படி அந்த இரவு நேரங்களில் வரக்கூடிய ஆந்தை, அதுக்கப்புறம் அதே மாதிரி வவ்வால், இது எல்லாமே அந்த காலத்தில் நிறையவே இருந்தது. வவ்வால் அப்பப்போ பார்க்க முடியுது, ஆனா ஆந்தையெல்லாம் பெருசெல்லாம் இப்பெல்லாம் பார்க்க முடியறது இல்லைங்க. ஒருவேளை கிராமப்புறங்கள்ல வனப்பகுதிகள்லாம் போனோம் பார்க்க முடியுமோ என்னமோ தெரியல, ஆனா பெரும்பாலும் நகர்ப்புறங்கள்ல பாடலை கேட்டு தொடர்ந்து

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம்
2: ஹலோ கிராமபோன்.
3: ஹலோ எஃப்எம் கேட்டு இருக்கிறீங்க. ஹலோ கிராமபோன் நிகழ்ச்சியில் ஆர்ஜே பாரதி என்னோட நினைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குருவிகள் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். கருப்பு வெள்ளை காலங்களில் சில பறவைகளை வீட்லேயும் வளர்த்தாங்க. உதாரணமாக கிளி, மைனா இதையெல்லாம் வீட்லேயும் வளர்த்தாங்க. அதுவும் அந்த காலத்தில் வெங்காய கூடைன்னு ஒன்று இருக்கும், அந்த இரும்பு கம்பியை சுற்றி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு கூண்டு மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த வெங்காய கூடையில் அந்த கிளியை வளர்த்துறது, மைனா வளர்த்துறது இதெல்லாமே இருக்கும். ரெண்டாவது, கிளிக்கு மைனாவுக்கெல்லாம் பேச கற்றுக் கொடுத்துருவாங்க. நல்லா குட்டியாக இருக்கும் போதே கொண்டு வந்துட்டாங்கன்னா அது அப்படியே மனிதர்கள் பேச பேச ஒரு சில வார்த்தைகள் அந்த கிளியும் மைனாவும் பேசும். பேசுறதையும் பார்க்க முடியுதுல்ல, யூடியூப்லாம் இன்றைக்கி பார்க்க முடியுது. அப்படி அந்த காலத்தில் கிளி மைனா வளர்த்தாங்க, கூடவே நாட்டுக்கோழி வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் கிணி கோழி, வான் கோழி இது எல்லாமே வளர்த்தாங்க. இது எல்லாமே வியாபார நோக்கத்தோட வளர்த்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்புறம் மிக முக்கியமாக நிறைய இடங்களில் புறா வளர்த்தாங்க. புறா இன்றைக்கும் நிறைய இடங்களில் வளர்க்கப்படுது, அந்த காலத்தில் புறா வளர்த்தாங்க. அது ஒரு எல்லாம் ஒரு பேஷனாக வளர்த்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பந்தய புறாக்களையும் வளர்த்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து அதுக்கு பந்தயம்லாம் நடத்தி அந்த பந்தயத்தில் அந்த புறாக்களை கலந்துக்கு வைப்பாங்க, அதில் ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி பந்தய புறாவும் வளர்த்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் இந்த லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு கடைகளில் விற்பனைக்கு வர ஆரம்பிச்சுது. அந்த பறவை, அதாவது பறவைகளை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்லையும் வளர்க்க வச்சாங்க. ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி எல்லாமே வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாத்துக்கும் செட் ஆச்சானா கிடையாதுங்க. ஏன்னா இதுவே வேலையா இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆச்சு. சில பேர்த்துக்கு வெளி வேலைக்கு எல்லாம் போகணும், விவசாயம் பண்ணணும், அப்புறம் எங்காச்சும் ஊருக்கு போறவங்க இவங்களுக்கு எல்லாம் செட் ஆகல. ஏன்னா இதையே ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு அதெல்லாம் திருப்பி கொடுக்கவும் செஞ்சாங்க. நான் பள்ளிக்கூடம் போன அந்த நேரத்திலயும் என்னோட நண்பர்களும் நிறைய லவ் பேர்ட்லாம் வாங்கி வளர்த்தினாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் எங்க வீட்லயும் போய் கேட்டேன், எனக்கும் லவ் பேர்டு வளர்த்தணும்னு ஆசையா இருக்கு, எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம், உன்னை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், இதில் அதை வேற வாங்கிட்டு வர போறியா, போட அந்த பக்கம் முதல்ல நல்லா படிக்கிற வழிப்பார் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம படிப்போட லட்சணம் அந்த காலத்தில் அப்படி இருந்ததால் நம்மளால் எதுவும் பேச முடியல, நம்மளே காலி பண்ணி அப்படி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி தான் நம்ம உழப்பு இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு நிறைய வெளிநாட்டு பறவைகள் நிறைய விற்பனைக்கு வந்திருக்கு, அதுவும் சர்டிஃபிகேட்டோடு கொடுக்குறாங்க. இன்னைக்கு 20,000-30,000 ஏன் 100,000 ரூபா கொடுத்து கூட பறவைகளை வாங்குறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே ஒரு ஈடுபாடு இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் வாங்கணும். அப்படி வாங்குறவங்களும் இந்த காலத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னும் பேசலாம், அடுத்து வரக்கூடிய பாடலை கேட்டு தொடர்ந்துருங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்கள் மேலான கருத்துக்களை bharathi.erd@hellofm.in அப்படிங்கிற என்னுடைய இமெயில் ஐடிக்கும் rj_bharathi அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. ஹலோ கிராம போன் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறீங்க, ஆர்ஜே பாரதி என் கூட. நம்ம ஹலோ வைஃப் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம்எல்,
2: ஹலோ கிராமபோன்,
1: நினைவுகளின் தாலாட்டு.
3: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ கிராமபோன் நிகழ்ச்சியில ஆர்ஜே பாரதி என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குருவிகள், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 350 பறவைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் 6 வகையாக பிரிக்கிறாங்க அந்த பறவைகளை. அதாவது பூச்சிகளை மட்டும் உண்ணக்கூடிய பறவைகள், தானியங்களை மட்டும் உண்ணக்கூடிய பறவைகள், அதே மாதிரி பழங்களை மட்டும் உண்ணக்கூடிய பறவைகள், வேட்டையாடி உண்ணக்கூடிய பறவைகள், அதுக்கப்புறமா கழிவுகள், அதாவது பறவைகளோ விலங்குகளோ இறந்து கிடந்ததுன்னா அந்த சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த பறவைகள்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்களில் 5000 வரைக்கும் தாவரங்கள் இருக்கிறதான் சொல்லப்படுது. இந்த 5000 தாவரங்களை சுற்றியும் 30000 பூச்சிகள் இருக்கிறதாம். இந்த 30000 பூச்சிகளை அழிக்கிறதுக்காக தான் நிறைய பேர் ரொம்ப அரும்பாடுபட்டு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வாங்கி அதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடிச்சு அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பூச்சிகளையும் புழுக்களையும் அழிக்க முடியாதுங்க, கட்டுப்படுத்தலாம், அழிக்க முடியாது. ஏன்னா இந்த பூமி, இந்த உலகம் எல்லாத்துக்கும் ஆனதல்லவா. இயற்கைக்கு புறம்பா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுங்க. அப்படி செஞ்சோன்னா அது நமக்கு புறம்பா ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்படி இந்த பூச்சிகளையும் புழுக்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த பூச்சிகளை மட்டும் சாப்பிட்டு வாழுது பாருங்க, அந்த பறவைகளை கண்டறிஞ்சு அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாத்து விவசாய நிலங்களை வச்சுக்கிட்டோன்னாவே அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்திடும், அந்த பறவைகளை ஆட்டப்படிக்க கட்டுப்படுத்திடும்ல. அப்படி விவசாயிகளுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பறவைனா அது கரிச்சான் குருவி சொல்லலாம். சில பேர் ரெட்டைவாழ் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேளாண் நிலங்களில் தான் பெரும்பாலும் காணப்படும். அதுலேயும் இந்த வயல்வெளிகளில் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கோம் இல்லையா, மாடு எருமை இது எல்லாம் வந்து புல் மேய்ஞ்சிட்ருக்கோம். அப்போது அந்த மாட்டு மேலே கம்பீரமாக ஒய்யாரமாக கொந்துட்டு வரும். அது அது பாடு நடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த கரிச்சான் குருவி அப்படி ஆடாம அசையாமல் ஜாலியாக உட்காந்துருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு மரத்தில் ஒரு சின்ன குச்சியாக இருக்கும், அந்த குச்சியில் போய் உட்காந்துருக்கும். இந்த கரிச்சான் குருவிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி யானை சாத்தான ஒரு பேர் இலக்கிய நூல்களில் இருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டதாகவும் இந்த கரிச்சான் குருவியை சொல்லுவாங்க. அப்படி இந்த கரிச்சான் குருவி என்ன பண்ணணும்னா ஒரு 3:30 எழுந்துருமாமா, நடுசாமான்னு சொல்லுவாங்க இல்லையா, விடியறதுக்கு முன்னாடி எழுந்துருமாமா. அதுக்கப்புறம் அந்த வெளிச்செல்லாம் வந்ததுக்கப்புறம் வேட்டையாடக்கூடிய அந்த பணியை துவங்க ஆரம்பிச்சிருமாமா. கிட்டத்தட்ட அந்த ஒரு 5 மணிலிருந்து ஒரு 6-7 மணிக்குள்ள 100 பூச்சை சாப்பிட்டுருமாம். அந்த 100 பூச்சும் ஜீர்ணமாகனா ஆகாது, அது குடல் வழியாக போய் அதை சுருட்டி அதை உருட்டி பெரட்டி எப்படியே வெளியே துப்பிடும். அதுக்கப்புறமா அது கொஞ்சமாக எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும் ஜீரணமாயிருமாமா. இதே மாதிரி தான் மாலை நேரங்களையும் அந்த கரிச்சான் குருவி அப்படிங்கிறது பண்ணுமாமா. அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு இந்த கரிச்சான் குருவிக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னும் பேசலாம், அடுத்த வரக்கூடிய பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஹலோ கிராம போட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆர்ஜே பாரதியும் கூட நம்ம ஹலோ வைஃப் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. ஹலோ கிராமபோன்.
1: ஹலோ எஃப்எம்.
2: ஹலோ கிராமபோன்.
0: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ கிராமபோன் நிகழ்ச்சியில ஆர்ஜே பாரதி என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குருவிகள், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் இந்த பறவைகளை பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு பறவை வந்து ரொம்ப பிடிச்சதுங்க, அந்த இருவாச்சி பறவைன்னு சொல்லுவாங்க. அந்த பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு வியப்பா இருந்தது. இப்படியும் ஒரு காதலா பறவைகளுக்குள்ள அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. பறவைகளுடைய அழகிய காதலை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருவாச்சி பறவை ஒரு உதாரணமா சொல்லலாம். காலையில பொழுது விடிஞ்சு இறை தேட போறதுல இருந்து இரவு நேரத்துல தன்னுடைய கூட்டுக்கு வர வரைக்கும் தன்னுடைய இணைய பிரியாம இருக்கும் அந்த இருவாச்சி பறவைகள். அது மட்டும் இல்லாம தன்னுடைய இனப்பெருக்க காலகட்டத்துல அடர்ந்த வனப்பகுதிகளில் கூடுகளை தேடி அலையும் இந்த இருவாச்சி பறவைகளுக்கு கூடெல்லாம் கட்ட தெரியாது. மரத்துல பொந்து இருக்கு இல்லையா, அந்த பொந்து பாதுகாப்பானதா இருந்ததுன்னா அந்த பொந்தை தன்னுடைய கூடா மாத்திக்கும். அந்த இனப்பெருக்க காலம் முடிஞ்சு அந்த முட்டையிட்டு அடகாக்கூடிய அந்த பெண் இருவாச்சி பறவை அந்த பொந்துக்குள்ள போயிடும். அதுக்கப்புறமா இந்த ஆண் பறவை என்ன பண்ணணும்னா களிமண், அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த கழிவுகள்லாம் சேர்த்து அந்த பொந்தை அடைச்சிரும். ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய தன்னுடைய எதிரிகள் இருந்து தன்னுடைய இணையை காப்பாத்துறதுக்காக அந்த பொந்தை மூடிடும். கரெக்டா அதுல ஒரு ஓட்டை மட்டும் இருக்கும், அதாவது அந்த உணவை கொடுக்கறதுக்கான ஒரு ஓட்டையை மட்டும் விட்டு சுத்தி அடைச்சிரும். அதுக்கப்புறம் தன்னுடைய அலகால, அதாவது தன்னுடைய மூக்கால தன்னுடைய இறகுகள்லாம் பிச்சு அதுல முட்டையிட்டு அடகாக்கும் அந்த பெண் இருவாச்சி பறவை. அந்த குஞ்சுகள்லாம் அந்த முட்டையிலிருந்து வெளியே வர வரைக்கும் அந்த ஆண் இருவாச்சி பறவை தான் வெளியே போய் இறை தேடி அந்த பெண் இருவாச்சி பறவைக்காக அந்த இறையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த குஞ்சுகள்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆண் இருவாச்சி பறவை இருக்கு இல்லையா, அது உள்ள வந்துடும். அந்த குஞ்சுகள்கிட்ட போய் பாதுகாக்கிறதுக்கு வந்துடும். அந்த பெண் இருவாச்சி பறவை இறை தேட கிளம்பிடும். அதுக்கப்புறமா இந்த குஞ்சுகளுக்கு இறை தேடவும் பாதுகாப்பா இருக்கவும் சொல்லி கொடுக்கறது இந்த ஆண் இருவாச்சி பறவை தான். இதை விட கர்ப்ப காலத்துல ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்ப்ப காலத்துல பெண் இருவாச்சி பறவைக்காக ஆண் இருவாச்சி பறவை இறைதேட போகும் இல்லையா, அந்த ஆண் இருவாச்சி பறவை திரும்ப வரலனா அந்த பெண் இருவாச்சி பறவை அந்த கூட்டுக்குள்ளேயே இறந்துருமாமா. அதனாலதான் இந்த இருவாச்சி பறவைகளை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பறவைகளை நம்ம காப்பாத்தணுங்க. பறவைகள் இருந்தாதான் காடு செழிக்கும், காடு செழிச்சா தான் நாடு செழிக்கும் இல்லையா. அப்படி பறவைகளை காப்பாற்றணும் அப்படின்னா மரங்கள் நிறைய நடணும், இருக்கிற மரங்களை அழிக்காமையும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சரி மக்களே, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா bharathi.erd@hellofm.in அப்படிங்கிற என்னுடைய இமெயில் ஐடிக்கும் rj_bharathi அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் போய் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நம்ம மறுபடியும் புதன்கிழமை சந்திக்கலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம மறுபடியும் புதன்கிழமை சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் ஹலோ எஃப்எம்முடன். இது தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பேர். பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: எத்தனை முறை நான் இங்கிச்சாவே இத்தவணை என கொள்வாய் சூடிய வாடலை சூடிய வாக்களவாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
3: மாயா
2: ஆயர்தம் மாயா நீவா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
2: அதிகாலை சுபவேளை. ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4
1: ஆத்தி சூடி,
2: ஆத்தி சூடி
3: அதிகாலை வசந்தம்.
4: செவ்வாய் மலர்ந்து செஞ்சொல் எடுத்து செழுந்தமிழாம் தமிழ் மொழியிலே செம்பொருளாம் அந்த இறை கருத்துக்கள் தினம் ஒலிக்கின்றது அதிசுடியில். நீங்கள் செவி தர இன்பம் 100. ஆம், வானொலியிலே ஒலிக்கக்கூடிய கருத்து காற்றலையிலே கலந்து உங்கள் காது தொடும் போது நெஞ்சமெல்லாம் இன்பம் நிறைகின்றது. அப்படி இந்நாளிலும் குறைவற்ற அருட்செய்திகளோடு உங்களை சந்திக்க ஓடோடி வந்திருக்கும் நான், உங்களின் நண்பர்கனிய ஜெயராம். இது ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடி. ஒரு புதிய விடியல் செவ்வாய்க்கிழமையின் காலை வேளை. ஆனால் நேற்றைய திங்கட்கிழமை பற்றி சொல்லத்தானே வேண்டும். வழக்கமாக இந்த திங்கட்கிழமைகள் என்பது ரொம்ப சோம்பலாக இருக்கும் ஒரு மந்த நிலை. மண்டே ஃபீவர் என்று அவை குறிப்பிடப்படும். காரணம், முதல் நாள் ஓய்வு நாள், எடுத்த ஓய்வின் மிச்சம், உண்ட விருந்தின் உச்சம் எல்லாம் கலந்து ஒரு மந்த நிலையை நமக்கு தந்திருக்கும். ஆனால் மனித குல வரலாற்றிலேயே என்று சொல்ல வேண்டும், நம் இந்திய மாநிலங்களிலே சில மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் மிகச்சரியாய் நேற்றைய அந்த திங்கட்கிழமை என்பதிலே பலரெல்லாம் டிவியை விட்டு விலகவே இல்லை என்று சொல்ல வேண்டும். வென்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் அதே வேளை, வென்றவர்களும் சரி வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் சரி ஜனநாயகத்தின் வலிமையை உணரச் செய்திருக்கின்றது. ஒரு சாமானியனின் வலிமையை இந்த தேர்தல் உணரச் செய்திருக்கின்றது என்றுதானே சொல்ல வேண்டும். சரி வாருங்கள், அவரவர் கடமை என்றிருக்கின்றது, அதை ஆற்றத்தானே வேண்டும். அருட்செய்திகளோடு நம் ஒவ்வொருவரின் காலை வேளை தொடக்கம்.
2: சிந்தனை செய்மனமே,
1: செயல்கள் சிறக்கும் தினமே.
2: ஆத்திசூடி ஹலோ எஃப்எம்எல்.
4: உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது வாய்ப்பல்ல, அது ஒன்றே நம் தேர்வாக இருக்க வேண்டும். புற விஷயங்கள் என்ன இருந்தாலும் சரி, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பதே நம் தேர்வாக இருக்க வேண்டும். உண்மைதான், அதற்கு இடையூறுகள் வரத்தான் செய்யும். புற விஷயங்கள் நாம் நினைப்பதற்கு எதிராகத்தான் இருக்கும். மனைவி இப்படி பேச வேண்டும், பிள்ளை இப்படி பேச வேண்டும், மேனேஜர் இப்படி பேச வேண்டும், தனக்கு கீழே வேலை செய்பவர் இப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதுபடி இருக்காதுதான். அதற்காக எல்லாம் சரியாகட்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அலை ஓய, என்று கடலிலே கால் நினைத்து நாம் குதூகலித்து விளையாட, அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் என்று நீங்கள் எடுக்கும் அந்த முடிவிலே ஒரு நாளின் நல்ல தொடக்கம் இருக்கின்றது. அதற்கு உற்ற நண்பனாய், கைபிடித்தே காலாறு நடந்து பல விஷயங்களை பக்தி கருத்துக்களை சொல்லும் நண்பனாய் அதிசூடி. திருவாசகமே தொடக்கம். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. பொருள் விளக்கம் தொடர்ந்து வருகின்றது, அதை ஆர்வத்தோடு இணைந்திருங்கள் அதிசூடியுடன். ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.